கம்மியா கொடுறா. வாங்க இப்ப

your voice. I am singing song. Soup song.

0: flops.
1: பேப்பர்ல என்ன போட்டிருக்கான் பாட்டி பாத்தியா? தலைவர் அறிக்கை.
2: ஆமா ரவிக்கு கொஞ்சம் ஜாயின் அறிக்கை அறிக்கை.
1: அட நீ வேற பாரில்ல என் கேர்ள் ஃபிரெண்ட் எல்லாம் ரவிக்கே போடுறது இல்ல.
2: ஐயா சினிமா உள்ள
1: என்ன டேய் இங்க வாங்கடா. என்னங்கடா இது? மாடு மாத போட்டிருக்கு, துண்டெல்லாம் போட்டிருக்கு, எலெக்ஷன்ல ஜெயிச்சிருச்சா?
2: ஐயா நீ சும்மா இருப்பாண்டிய ஜல்லிக்கட்டுக்கால
1: வாட்கட்டு ஜல்லிக்கட்டு அப்படின்னா
3: காளையை அடக்கிறது. அவங்க தான் நம்ம கிராமத்து சார்பா வர ஜல்லிக்கட்டு போட்டியில

0: கொடுக்குவாங்க.
1: ஓ
0: ஆமா,
1: அப்ப மாட்டோட ஒத்தைக்கு ஒத்த மோதுவாங்க அப்படிதானே?
2: அது எப்படி முடியும்? மாட்டை ஓட விட்டு 10-15 பேர் அது மேல குதிப்போம்ல.
1: அதான்டா வீரம். அப்படி அடா பல்டி. ஆமா, இப்ப சாதுவா இருக்கிற மாடு போட்டியப்ப மட்டும் எப்படா ஆவேசமா மாறுது?
0: மாட்டுக்கு சாராயத்தை ஊத்தி குடிச்சுட்டு தார் குச்சா குத்து குத்து குத்துவோம்ல. போட்டினா சும்மா இல்ல தம்பி.
1: சாராயத்தை ஊத்தி குத்துவீங்களா? மேனகா காந்திக்கு தெரிஞ்சா புடிச்சிட்டு போயிருவாங்கடா.
3: நல்ல வேலை கேட்டா குடுத்துட வேண்டியதா?
1: கஷ்டம்டா. டேய் மாடு பாவண்டா, அஞ்சறிவு ஜீவன்டா, உற்றுக்கடா அத.
3: இது காலமா நடந்து வர்றதானே, நிலத்தை உழுவுறது மாடு, அது அடக்கறதா வீரம்.
1: அந்த காலத்துல நிலத்தை மாடு உழுதுச்சுடா, அதை அடக்குனீங்க. இப்ப எல்லாம் டிராக்டர்கள் தானடா உழுது. அப்படின்னா ஒரு டிராக்டரை புல் ஸ்பீட்ல வர வச்சு அதை எழுத்துருன்னு அடக்குனா அது வீரம்.
4: சும்மா கிண்டல் பேசாத, நீ போட்டியில கலந்துட்டு காலம் அடக்கு.
1: நாட்டுல அடக்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு, நாக்க அடக்கிட்டாலே பாதி ப்ராப்ளம் சால்வ்.
0: இவங்கிட்ட பேச்சு, நம்மளுக்கு போட்டி தான் முக்கியம். வாங்கடா போலாம்.
1: போட்டி நடத்துங்கடா போட்டிய. உங்களுக்கெல்லாம் 70 mm ஸ்கிரீன் வச்சு அட்வைஸ் பண்ணாலும் புரியாதுடா.
4: 70 mm என்ன பேராண்டி?
1: அது ஒரு பெரிய திரைப்பாட்டி.
4: எவ்வளவு வருஷம் இருக்கும்?
1: நீ தாத்தா வேட்டி அவுத்து பாத்திருக்கியா?
4: என்ன பேராண்டி அசிங்கமா பேசுற?
1: அட நீ வேற, அந்த அளவுக்கு பெருசா இருக்கும்னு சொல்ல வந்த. நிறுத்துங்கடா நிறுத்துங்கடா. என்னடா உங்க அண்ணன் ஈரக்கொலைக்கு பக்கத்துல ஈராக் போர் நடந்திருக்கு.
2: போட்டியில எங்க அண்ணன் மாடு முட்டி குடல வெளியில வந்துருச்சா? ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருக்கோம்.
1: போட்டி போட்டின்னு உங்க அண்ணன் போட்டிய வெளியே எடுத்துட்டீங்களா? போகடா
0: அவங்கிட்டா பேச்சு.
1: என்னையா உனக்கு பின்னாடி டேஞ்சர் லைட் எரியுது?
0: போயா, மாடு பின்னாடி குத்துருச்சு.
1: நீ மாட்டை தார் குச்சியில பின்னாடி குத்துனே இல்ல, அதான் அது உன்ன பின்னாடி குத்திருச்சு.
4: உங்க தாத்தாவை இப்படித்தான் மாடு குத்துச்சு?
1: பின்னாடியா குத்திருச்சு?
4: ஐயோ, முன்னாடி குத்துச்சு.

0: ஓவரா போச்சு. நம்ம வீடு தானா இது?
1: செல்லம் ராஜாஜி கதவை தரமா.
2: எங்க வந்தீங்க?
1: என்ன புருஷனை போய் எங்க வந்தேன்னு காமெடி பண்ணிட்டு உள்ளவே பேசல வாங்க.
2: ராத்திரி ஒரு மணி வரைக்கும் வெளியில என்ன வேலை?
1: அது எம்எல்ஏ நெப்போலியனை பார்த்து ஒரு வேலை விஷயமா பேச.
2: எந்த நெப்போலியன்? குடிச்சிட்டு தானே வந்திருக்கீங்க?
1: அது நம்ம பார்த்திக்கு வேலை கிடைச்சிச்சு, அதுக்கு ஒரு ட்ரீட் கொடுத்தான், அங்க போயிட்டு வந்தேன்.
2: ஆமா, உங்களுக்கு எப்ப வேலை கிடைக்க போது?
1: ஏன் நீ ட்ரீட் தர போறிய?
2: இன்னைக்கு உங்களுக்கு படுக்க வெளியில
0: தான். இந்த செல்லம் அம்மு, நீ இடம் கொடுக்கலன்னா எனக்கு வேற படுக்க இடம் கிடையாதா?
1: நல்ல வேலை கீழே போடலாம்.
3: ஹலோ, எஸ்கூஸ் மீ, இது ஏன் பிளேஸ், கெட் அவுட்.
1: நல்லா இங்கிலீஷ் பேசுறீங்களே, நீங்க யாரு? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆபீசரா?
3: அனாவசியமா பேசுனேன், எங்க சங்கத்துல சொல்லி நடவடிக்கை எடுத்துருவேன்.
0: உனக்கு கூட சங்கமா? அட பாவி, உருட்டா மாதிரி தான்டா இந்த தேசம்.

0: எவ்வளவு காத்த வாயில வச்சிருக்கான் ஐயாடி,
1: காலம் காத்தால தொந்தரவு கொடுக்கறதுக்குனே வந்திருக்காங்க.
2: வணக்கம் பாட்டி.
1: வணக்கம் சொல்றதேன் பெல் அடிச்சியா?
2: போலாம். அதுல பாட்டி, நாங்க இந்த ரேடியோ டியூப்லைட் ஃபேன் அயன் பாக்ஸ் இதெல்லாம் இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுக்கறோம். நீங்க முதல்ல அட்வான்ஸா 10 ரூபாய் கொடுத்தா போதும், மீதிய டெய்லி 1 ரூபாய் நாங்களே வந்து வாங்கிட்டு போயிடுவோம்.
1: அப்படியா? வாங்க வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க தம்பி.
2: உங்களுக்கு எந்த பொருளா வேணும் சொல்றீங்களா?
1: அது இருக்கட்டும். அங்க பாத்தீங்களா டியூப் லைட், இங்க பாத்தீங்களா டிவி, இது அயன் பாக்ஸ், எல்லாமே எங்க வீட்டுல இருக்கு. நீங்க கிளம்புங்க.
2: பாட்டி, இத நீங்க வாசல்லே சொல்லிருக்கலாமே.
1: இத நீங்க நம்பணும் இல்ல, அடிக்கடி வந்து இப்படி சொல்ல கொடுக்க கூடாதுல்ல, அதனால உங்களை உள்ள கூட்டு உட்காரச்சே. கிளம்புங்க.
3: சரியான இடக்கு போல தெரியும் உங்களுக்கு. வா, வேலை வரத்துக்கு போலாம்.
4: இது என்னது
5: ரேடியா
4: பாடுமா?
5: சுச்சி போட்டா பாடும்.
6: செய்திகள் வாசிப்பது நாராயணசாமி.
4: இது பேர் பாட்டா?
3: இது பாட்டா?
5: பயணம் யாருக்கு சேட்டையை காட்டுற? வாவம் கிரண்ட கால வெட்ட.

பாமாக நீதா பசா நீதா நிசகமப்பா கூட்டத்திலே கோயில் பூரா கமகமக சார் கமபமக சார் பாப்ப நின்னிதாத சாசன இன்னிக்காக பத நிசகமப்பா கூட்டத்திலே கோயில் பூரா ரத்தி தகதி மித்தளாங்கு தகதி மி தகதி தகதி மிதூம் தித்தோம் தித்தகிட தகிட தகிட தகிட தகிட ததிமி தஜனு தனு தஜம் தஜம் தஜம் தகிட தகதாம் தத்தர்கட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட

0: வளர்ந்த இந்த ஊர்ல எனக்கே சாராயம் இல்லைன்னா அப்ப எவனுக்குமே இல்ல, எவனு குடிக்க கூடாது.
1: நான் குடிச்சுக்கிறேன்.
0: எவனு குடிக்க கூடாதா?
1: கொஞ்சமா
0: குடிச்சுக்கிறேன். கொஞ்சம் தொட்டு நக்கறேன். வேண்டாம்,
2: ஒரு பாட்டில் கொடு.
0: இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? எவ்வளவு தைரியம் இருந்தா இங்க வந்து பாட்டில் கேப்ப? ஆமா, நீ யாரு, எங்க வந்த, ஏன் வந்த, எதுக்கு வந்த?
2: இத்தனை கேள்வி மொத்தமா கேட்டா முதல்ல எந்த கேள்வி நான் பதில் சொல்றது?
0: என்ன எடுத்து பேசுறா நீ? நான் யாரு தெரியுமா உனக்கு?
2: ஏன் உனக்கே மறந்து போச்சு?
0: உருக்க பேசப்படாது, ரணபலி ஆயிரும், ஆயிடுவ.
2: என்ன பிரச்சனை உனக்கு?
0: என்ன என்ன பிரச்சனை? சிரிச்சுட்டு கேக்குற? என்ன பிரச்சனை உனக்கு? என்ன
2: கையில காசு இல்லையா?
0: காசு? ஆமா இல்ல. அதுக்கு என்னப்ப? என்னமா பெரிய கர்ண பரம்பரை மாதிரி கேக்குற? ஆமா கர்ணனேதான் வாடி செல்லம் உட்காந்து பேசுவான். ஆமா என்ன திடீர்னு இந்த பக்கம் ஊர்ல அம்மா அப்பா அக்கா தங்கச்சி அண்ணன் எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்களா?
2: எல்லாரும் இருக்காங்க, ஆனா எனக்கு யாரும் இல்ல.
0: யாரும் இல்லையா? அதுக்கு என்ன கவலைப்படுற? நான் இருக்கேன், நான் இருக்கேன் தம்பி, நான் இருக்கேன்.
2: 100 ரூபாய் தானே வேணும்?
0: என்னன்னு எவ்வளவு கரெக்டா சொல்லிட்டேன்?
2: நான் 100 ரூபாய் கொடுக்குறேன், ஆனா நான் கேட்கும்போது நீ கரெக்டா திருப்பி கொடுக்கணும்.
0: நாக்கு தவற மாட்டேன்னு?
2: அது வாக்கு தவற மாட்டேன்.
0: வாக்கா? இப்ப தவறிட்டேன், இனிமேல தவற மாட்டேன். கொஞ்சம் உட்காந்துருங்க, நான் வந்து
2: ஒரு நிமிஷம். இருந்த பணத்தில உன்கிட்ட கொடுத்துட்டேன், எனக்கு 50 ரூபாய் கடனா கொடுத்தீங்கன்னா அப்புறம் கரெக்டா திருப்பி கொடுத்துறேன்.
0: இது மனசு, நான் கேக்குறப்ப நீ கொடுத்தீல, நீ கேக்குறப்ப நான் தரணும்ல. இந்த
2: நான் உங்ககிட்ட 50 ரூபாய் கடன் வாங்கிருக்கேன், கரெக்டா திருப்பி கொடுத்துறேன். அதே மாதிரி நீ என்கிட்ட 100 ரூபாய் கடன் வாங்கிருக்கேன்.
0: ஆமா ஆமா,
2: நான் கேக்குமோ நீ கொடுத்துற.
0: ஆமா, இந்த வந்தறேன்.
2: ஒரு நிமிஷம்.
0: என்னப்பா?
2: நீ ஏற்கனவே குடிச்சிருக்க, நான் குடிக்க போறேன். பாவம் ஏழைங்க குடிக்காம கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு 50 ரூபாய் கடனா கொடுத்தா திருப்பி
0: கொடுத்துருவாங்க.
2: அங்க அங்க.
0: ஆமா எனக்கு.
2: ஐயோ உனக்கு பணம் இல்லையா? அந்த 100 ரூபாய்ல 2 50 ரூபாய் வந்ததா? ஐயோ பாவம். பா, 50 ரூபாய் கடனா கொடுங்க, நான் கரெக்டா திருப்பி
0: கொடுத்துறேன். அதே மாதிரி உங்களுக்கு கொடுத்துருவாரு.
2: நான் உங்ககிட்ட 50 ரூபாய் கடன் வாங்கல, அதை இப்ப திருப்பி கொடுத்துட்டேன்.
0: ஆஹா அண்ணே, எல்லா போயிட்டு இப்படி பைத்தியக்காரத்தனமா இருக்காதண்ணே. அப்படி இருந்தா இழிச்சவா பயன்று வாங்க. உன்னைய
2: எப்படி
0: இழிச்சவா என்று வாங்க?
2: நீ ரொம்ப பேசுற. என்கிட்ட 100 ரூபாய் கடன் வாங்கல, அதை கொடு.
0: என்னது?
2: டேய், என்கிட்ட நீ 100 ரூபாய் கடன் வாங்கலடா, அதை குடுறா.
0: அப்ப அவங்களுக்கு என் கிட்ட வாங்கி கொடுத்தது?
2: அதான் இப்ப வாங்கி கொடுத்தேன் இல்ல.
0: அப்ப நீ என் கிட்ட வாங்கினது?
2: அதான்டா இது.
0: அப்ப நான் வாங்கினது?
2: அதான்டா நாயே, நானும் கேக்குறேன்
0: உங்ககிட்ட. என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. யாரு காசு? 50 ரூபாய்
2: என்னது? நீ எனக்கு 100 ரூபாய் கொடுக்கணும், 50 ரூபாய் கொடுத்துட்ட, மீதி 50 ரூபாய் கொடுக்கணும் இல்ல.
0: ஆமா,
2: இவங்க கிட்ட ஒரு 50 ரூபாய் வாங்கிருக்க, மொத்தம் 100 ரூபாய் சேர்த்து அவங்க கிட்டே கொடுத்துட்டு பாவம் ஏழைகள் குடிச்சிட்டு போட்டோம்.

0: ஷார்ப்பு, டயர் நைட் வீட்டுக்கு வரலையாமே, எங்கடா போயிருப்பான்
1: தெரியலையே.
2: ஆமா, நேத்து ஊங்குடுதுல போலீஸ் ஸ்டேஷன் வந்து சொன்னான்.
1: ஏய், ஏதோ தங்க தொலைஞ்சு போன மாதிரி கத்துறீங்க. வருவான், டயர் தானே உருண்டுனே வருவான்.
0: ஏய், இதோ வரான் பாரு டயர். செல்லப்பிட்டி ஓடி வாடி. ராத்திரில உங்க அப்பன் போன் எங்கடா போய் தொலைஞ்சா?
3: ஒண்ணும் இல்ல குட்டி பையா, நான் பாட்டுக்கு சிவனே நான் வந்திருந்தா. ஒருத்தன் வண்டி தந்து குறுகுல விட்டான்.
0: ஐயோ,
1: மேல ஏதோ கை வச்சாங்க.
3: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீடிய நான் தான் கச்சனான்னு ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டேன். அவன் லோக்கல் போல.
0: அப்புறம்
3: நம்ம அப்படியே

0: எடே கணக்கா இன்னும் இருக்கா எந்தவோ மயக்கம்.
1: என்னடா சொல்ற, விடிய விடிய அங்கே இருந்தியா? அப்புறம் யார் தான் காம்ப்ரமைஸ் பண்ணா?
2: கக்காதா? அவனுக்கு வந்துருச்சு, எனக்கு வந்துருச்சு.

0: துபாயில இருந்து யாரோ புதுசா ஒரு பையன் வந்திருக்கானாம்ல, எங்க இருந்தானா? பகிரினா?
1: தெரியாது.
0: சார்ஜாவா?
1: தெரியாதுப்பா.
0: அபிதாபியா?
2: யாருன்னு கேக்க? அந்த குடும்பத்தை கேள.
0: துபாயில இருந்தனால பத்து இடமும் தெரியுமே எங்க சொல்ல வந்தோம்னா அதுக்கு போய் ரொம்ப ரொம்ப கோபப்படுற. கேட்கிற கேள்வி மட்டும் சொல்றா வெண்ணைகளா?
3: அவருதான்.
0: இவன் தானா?
3: ஆமா.
0: ஹலோ, ஹவ் ஆர் யூ? சலாம் அலைக்கும்.
1: நிஜமாவே துபாயில இருந்து வந்திருப்பானோ? துபாயில ஷேக் தான் இருக்கான்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி கிராக்கும் இருக்குமோ? சலாம் அலைக்கும்.
0: தம்பி ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. ஆமா, நீங்க ஏதோ துபாயில இருந்ததாக இந்த பசங்க எல்லாம் பேசிக்கிறாங்களே, துபாயில எங்க இருந்தீங்க? பெக்ரினா?
1: இல்ல.
0: சார்ஜா?
1: இல்ல.
0: அபிதாபியா? வேற எங்க இருந்தீங்க?
1: துபாயில.
0: துபாயில இருந்தது தெரியுது. துபாயில எந்த இடத்துல இருந்த பாருக்கு?
1: துபாயில அந்த மெயின் ரோடுக்கு பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட ஒட்டி.
0: துபாயில பஸ் ஸ்டாண்டா? என்னமோ உசிலம்பட்டி பஸ் ஸ்டாண்ட சொல்ற மாதிரி சொல்ற. துபாயில பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்கு கேக்குறேன்.
1: இந்த துபாய் பஸ் எல்லாம் வந்து நிக்கும்ல அங்க.
0: இதெல்லாம் ரொம்ப நக்கலாமா? ஆமா, துபாயில நின்று அட்ரஸ் சொல்லு. சொல்லுப்பா. சொல்லுங்கறேன்.
1: நம்பர் ஆறு விவேகானந்தர் தெரு, துபாய் குறுக்கு சந்து, துபாய் மெயின் ரோடு, துபாய்.
0: திருப்பி சொல்லு.
1: திருப்பியா?
0: அட்ரஸ் திருப்பி சொல்லு.
1: துபாய், துபாய் மெயின் ரோடு, துபாய் குறுக்கு சந்து, விவேகானந்தர் தெரு, நம்பர் ஆறு.
0: என்ன அப்படியே திருப்பி சொல்ற?
1: நீ தானே திருப்பி சொல்ல சொன்ன. அதான் திருப்பி.
0: அந்த திருப்பியா? ஆஹா, பயங்கரமான ஆளா. எது? விவேகானந்தர் திருவா? ஆமா, விவேகானந்தர் அங்க எங்க வந்தாரு?
1: விவேகானந்தர் படிச்சுட்டு வேலை இல்லாம கஷ்டப்பட்டாரா? அப்ப துபாய்க்கு வந்து ஒரு அஞ்சு வருஷம் வேலை பார்த்தாரு, அதனால அவர் பேரை வச்சுட்டாங்க.
0: விவேகானந்தர் அங்க வேலை பார்த்தாரா? அவர் எந்த கம்பெனில வேலை பார்த்தாரு? அவர் நீ எந்த கம்பெனில வேலை பார்த்த?
1: மன்னாரன் கம்பெனி. உடம் கொய்யா. நான் என்ன கல்யாண பரிசு தங்கவே இல்ல அவரை மாதிரி ஃப்ராடு பண்றதுக்கு. ஆமா, நீ எந்த கம்பெனில வேலை பார்த்த?
0: நான் கேக்கிறான் மேக்ரான் கம்பெனில வேலை பார்த்தேன்.
1: மேக்ரான் மேக்ரான் அங்க கக்கு சொல்ற வேலை
0: தானே
1: பார்த்தேன். கிட்ட வந்து பேசாதியா, பேட்ஸ்மேன் அடிக்குது. ஓ, அதுக்குதான் சென்ட் அடிக்கிறியா?
0: அந்த மரியாதையை கேவலப்படுத்தி என்னை தெருவில் நான் அடிச்சிடலாப்பா.
1: என்ன ஒட்டகத்தியா கழுவுன? இந்த நாத்தனாரு கல்யா
0: தள்ளுகிறேன்.
1: ஆமா, என்ன இது? ஜிங்கிச்சான் ஜிங்கிச்சான் நீல கலர் லுங்கிதான்னு இதை பார்த்து ரெண்டு மாடு செத்து போயிருக்கு, நாலு பேரு கண்ணு நுழையாயிடுச்சு. முதல்ல நான் கேட்டு பதில் சொல்றாங்க.
0: இது துபாய் டிரெஸ்ப்பா?
1: துபாய் டிரெஸ் துபாயில தானே போடணும். ஏன் தமிழ்நாட்டுல போடுற?
0: இனிமேல் போடலப்பா, இனிமேல் போடல.
1: அப்ப அவுத்துட்டு அம்மனமா தெரிய போற. பொம்பளைங்க இருக்க ஊர்ல செருப்பு பிஞ்சிரும்.
0: ஐயோ, நான் அப்படி சொன்னதே இல்லையே.
1: அப்புறம் என்ன பண்ண போற?
0: வேற ட்ரெஸ் போட்டுக்கிறேன்னு சொன்னேன்.
1: வேட்டி சட்டையை போட்டுக்கிட்டு துபாயில நீ எங்க வேலை செய்ய என்ன கேட்க போறீல?
0: ஐயோ, இனிமேல் கேட்கவே மாட்டேன், அதை பத்தி பேச மாட்டேன். நீ வேணா பாரு.
1: இனிமே இந்த மாதிரி பந்தா பண்றது, கூட ஒரு ஆளை வச்சுட்டு நாத்த மருந்து அடிச்சுக்கிறது, இதெல்லாம் பண்ண பப்ளிக்கா ஒரு கக்கூஸ் கட்டி உன்னை கழுவ விட்டுருவேன். ஜாக்கிரதை.
0: ஐயோ ஐயோ, வேணப்பா வேணப்பா, அந்த வலையெல்லாம் வச்சுக்கிறாப்பா. இப்ப
1: இனிமே துபாய் எங்க இருக்குன்னு கேப்ப?
0: கேட்க மாட்டேன், கேட்க மாட்டேன்.
1: துபாய் எங்க இருக்கு?
0: துபாய் வந்து ஈரோடு பக்கம், தூத்துக்குடி பக்கம் இருக்கு.
1: அப்படிதான் சொல்லு. போ.
0: அப்புறப்பா வீட்டுல எது சில்லற வேலை இருக்கா சொல்லு, நான் பாக்குறேன்.
1: கக்கூஸ் கழுவணும்.
0: அப்ப

ஏண்டா, லவ் பண்ண பொண்ணு விட்டுட்டு போயிட்டா, அந்த பொண்ண வெறுப்பேத்தாம அவளுக்காக ஒரு நிமிஷம் ப்ரே பண்ணுங்கடா. அவ பேரண்ட்ஸுக்காக ப்ரே பண்ணுங்க. ஏ, அவ புருஷனுக்கும் புள்ளுகட்டிகளுக்கும் சேர்த்தே ப்ரே பண்ணுங்கடா. ப்ரே பண்ணுங்க.

0: என்ன
1: வேலை வெட்டிக்கு போகிற வெட்டி பசங்க எல்லாம் சோத்துக்கு முன்னாடி வந்து உட்காந்து இருக்கிற மாதிரி தெரியுது. அங்கிருந்த லுக்கு நான் இவ்வளவு தூரம் பேசுறதுக்கு அப்புறம் மாமா எனக்கு கௌரவம் தான் பெருசு, உங்க மீன் வேண்டாம் ஒரு மண்ணாங்கட்டி வேண்டாம் அப்படின்னு சரண் எந்திரிச்சு போக வேண்டாம்.
2: அது எப்படி சர்றன்னு போயிட முடியும்? அக்கா வாழ்க்கையும் பாக்கணுமா இல்லையா?
1: அக்கா நாங்க தட்டிலே உட்காந்து இருக்கா.
3: சக்தி எங்க நீங்க அவனை வம்பு கேக்குறத விட்டுட்டு பேசாம சாப்பிடுங்க. உங்களுக்கு பிடிச்ச மீன் குழம்பு செஞ்சிருக்கேன்.
2: மீனை பிடிச்சது நானு, அத மனசுல வச்சுக்கிட்டு சாப்பிடுங்க.
1: போடு போடு போடு போடு சென்டர்ல இருக்கா அந்த பிசவி கரைக்கு அப்படிங்கிறாய்.
2: நம்ம நடுத்துண்டெல்லாம் அங்க போய்கிட்டு இருக்கேன்.
4: ஆமா ஆயத்தோட வடியுது
2: அடைஞ்சிருச்சா
4: இங்கிறதுக்குன்னு அழையவியே.
1: கலரும் சேப்புமே அள்ளிக்கிட்டு போத பாப்ல சாப்பிடுற.
2: தட்டத்தான் சாப்பிடணும்.
4: அம்மா இன்னொரு பீஸ்மா.
1: ஸ்மெல்லு வேற தூக்குற லட்சுமி. வர வர சமையல் டெவலப் ஆயிட்டே போகுது. இந்த குழம்பு வச்ச கைக்கு வைரத்துல காப்பே செஞ்சு போடலாம்.
2: ஆமா மகளே காப்பு செஞ்சு போட போறான்.
1: சமையல்
2: செஞ்ச கைய இது இது பரமாரி காப்பு போடுற கை வந்துகிட்டு இருக்கு. நல்ல டிசைன் வாங்கி போடுங்க.
1: என்ன லட்சுமி சொல்ற?
5: ஆமாங்க மீன் குழம்பு செஞ்சது உங்க மருமக தான்.
1: இவளா
2: எனக்கும்
1: கௌரவம் தான் பெருசு.
2: அப்புறம் சாப்பிடுவோம்.
3: எனக்கு என் புருஷனோட பிள்ளையோட கௌரவம் தான் பெருசு.
2: எனக்கு எல்லாரும் கௌரவம் படம் பாத்தீங்களா? சரி போங்க. எல்லா மீனும் நானே சாப்பிட்டு போறேன்.
1: பெண்ணப்பார் இந்த சாப்பாட்ட சாப்பிட்டா வீட்டுல இருக்க முடியாது.
2: எங்க அக்காவுடைய அழகுக்கும் கலருக்கும் பியூசி படிச்ச படிப்புக்கும் நல்லா படிச்ச டீசெண்டான மாப்பிள்ளையெல்லாம் வந்தாங்க. நான் தான் பிடிவாதமா அந்த மீசக்கார வேணும்னு அடம் பிடிச்சேன். இப்ப அணிவிக்கிறேன். நம்ம வாங்கின இடத்துல இந்த மீனை பச்சையா வச்சு திங்காம இங்க கொண்டாந்ததுக்கு நம்ம புத்தி செருப்பால் அடிக்கணும்.

0: தம்பி.
1: வணக்கங்க.
0: ஓகேமா.
1: வெளியில போனா காக்கா கொத்திரு, அதான் துணியை போட்டு மூடி இருக்கா. நல்லா மூடிக்குங்க, இதெல்லாம் சொத்து வியாதி. ஆமா, எங்க போறீங்க? எங்களுக்கே தெரியாது.
2: அந்த செருப்பு பெட்டை போட்டுருக்க தம்பி, அது எங்க போகுது?
1: சிறுக்கு பட்டி.
2: அதே பட்டி எங்களுக்கு போடுங்க.
1: எத்தனை பட்டி?
2: ஆறு பட்டி போடுங்க.
3: வாங்க வாங்க. என்ன இந்த பக்கம்?
1: அது ஒண்ணும் இல்ல ராம மச்சான், பக்கத்துல ஒரு ஜோலி இருந்தது. போற வழியில அப்படியே நம்ம ஊர் அம்மனை தரிசனம் பண்ணி போலான்னு வந்தேன்.
3: நல்ல வேலை பண்ணீங்க, கண்கட்டி தெய்வமாச்சு. நினைச்சதெல்லாம் கை கூடும்.
1: எப்படியோ கை கூடுங்கிற நம்பிக்கையை தான் நாங்க வந்திருக்கேன்.
4: பெரியவர்
1: உள்ள படுத்திருக்காரு, அதுதான் கதவு சாத்திருக்கு. கதவு திறந்து கிடந்தா தான் கண்ட கண்ட நாய் எல்லாம் உள்ள வருது.
0: நீங்க சும்மா இருங்க. அப்புறம் வேற என்ன விசேஷம்?
4: ஒண்ணு இல்ல தம்பி, ஒரு பத்து காசு சில்லையா இருக்குமா?
1: சிவகுழந்து, வெளியூர் காட்ட போய் காசு கேக்குறிய, உனக்கு வெக்கமா இல்ல?
4: நீ சும்மா இருியா தம்பி, பெரிய ஆட்டக்காரரு, அவரு கையால காசு வாங்கி பொடி போட்டா. அடடா, அந்த மகத்துவமே வேற இல்லையா தம்பி?
1: ஆமா ஆமா. இந்தாங்க,
2: இங்க பாத்தீங்களா, அம்மா கேட்டா பேராது, அங்க மட்டும் நோட்டு நோட்டா அள்ளி விடுறத.
1: காதலு கண்ணு இல்லன்னு சொல்லுவாங்க, அதான் கண்ணு மண்ணு தெரியாம காசு அள்ளி விடுறான். ஏனே இப்ப நம்ம வண்டி எப்படி ஓடுது?
4: இந்த வண்டி?
1: அட, பொறப்பா கேட்டனே.
4: அது ஏன் தம்பி கேக்குறீங்க?

0: நான் ஒரு பாட்டை விட்டுட்டு அதான் தேடிக்கிட்டு இருக்கேன்.
1: சரி, நல்லா தெரியுமா வரேன்.

0: உள்ள இருக்கிற ஆளுங்களை வெளியே விட்டுட்டு இந்த நாலு பேரையும் உள்ள போட்டு
1: எஃப்ஐஆர் போட்டாச்சு. லெட்ஜர் நோட்லயும் ஃபைல் ஆயிடுச்சு. மாத்த முடியாதுங்கய்யா.
0: கை மாத்துறத கரெக்டா மாத்தினா கட்டமே மாறுது. சட்டம் மாறாத
1: மாத்த முடியாதுங்கய்யா.
0: மாத்தணும்.
2: எங்க நோட்டு எங்க எங்க கையெழுத்து தாத்தா? இந்த ஸ்டேஷன்ல கையெழுத்து போட்டோம்
3: அண்ணா. தாத்தா அம்மா பேட்ட ஸ்டேஷன்
2: அட போட. எங்க கையெழுத்து போட்டோம்? எங்க லெட்ஜர் நோட்டு?
0: புயல் வந்தா வீட்டுக்குள்ள போறோம், பூகம்பம் வந்தா அதே வீட்டுல இருந்து வெளியே வரோம். உயிர் வாழ்றதுக்காக எத்தனையோ மாத்திக்கிறோம், ஆள மாத்த முடியாத.
3: நான்
0: சொல்றத கேட்டா சாயந்தரம் ஜீப்ல வீட்டுக்கு போவேன், இல்ல நான் மார்ச்சுரி வேன்ல தான் வீட்டுக்கு போவேன். மோசமான
2: முள்ளமாரி சார், அந்த நோட்புக் சரக்கம் கொடுத்தீங்கன்னா படக்கம் கையில போட்டு வடக்கம் கிளம்பிடுறேன்.
0: யாரா முள்ளமாரி?
4: உங்க பேரு முள்ளமாரி இல்லையா?
3: எங்க மாமா பேர் முள்ளமாரி இல்ல.
2: அவங்க பேரு
3: முள்ளமாரி
0: இல்லையா? ஏற்கனவே நான் மண்டை சுடுக்காரன்.
2: மண்டை சுடு சார், மண்டை சுடு சார். அந்த நோட்புக் சரக்கம் கொடுத்தீங்கன்னா படக்கம் கையில போட்டு வடக்கம்
0: கிளம்பிடுறேன்.
2: நோட்டு மிக்ஸ் இட்லி
3: குளிக்கு போட்ட சீட்டு கிட்ட மாதிரி ஆயிடுச்சு. இதுல நம்ம நோட்டை எப்படி தேடுறது?
2: நேரையிலே ரெண்டு பேரு நாலு கை என்ன பண்றது? இந்த அள்ள கைகள் தேடுறதுக்கு வாடகை எடுத்துக்கலாமா?
5: பிளீஸ் வாடகைக்கா, நாங்களா உங்ககிட்ட கூலி வாங்கிட்டு நாங்க போய் நோட்டை தேடுவோம் நினைச்சியா?
2: ஐயோ, நான் உனக்கு காசுதான் கொடுக்க போறது. யாருக்கா நான் சொன்னது?
0: Ha ha ha!

0: வெளியூர் ஆட்டக்காரங்களோ இப்ப எல்லாம் காரை வச்சு ஷோ காட்டுறவங்களுக்கு தான் காலம்.
1: ஏய் என்னடா கலாட்டா பண்ண வந்திருக்கியா?
0: நியாயத்தை கேட்டா கலாட்டாவா?
1: என்னடா பெரிய நியாயம்?
0: பின்ன என்னங்க உள்ளூர்ல எங்களை ஒதுக்கிட்டீங்க, நாங்க வெளியூர்காரங்கிட்ட அச்சாரம் வாங்கிட்டோம், போகலன்னா அந்த வருமானம் வருமா? அப்புறம் நாங்க எப்படி பிழைக்கிறது?
1: என்னடா இது கொண்டு அட்வான்ஸ் திருப்பி கொடு, பத்து நாள் சாயந்தரம் வாங்கிக்கோ.
0: ஐயா
1: ஏய் என்னால யாரும் நஷ்டப்படக்கூடாது, நஷ்டப்பட விட மாட்டேன். தங்கத்து வேண்டிய ஏற்பாடு
0: சம்பந்தம் இல்லாம நம்ம கேவலமா பேசி போறான். இவன் சும்மா விடலாமா? உள்ளூர் கரகாட்டக்காரன் பகுத்தறிச்சல பேசுறான், அதுக்காக நாம சரிசாம நினைக்கணுமா? அதுக்கு இல்ல, இவரை விடுங்க, பேசாம வாங்க.

சாமியே சைக்கிள்ல போகுதா, பூசாரிக்கு புல்லட் கேக்குதா. அதாவது சொல்ல வர கருத்து என்னன்னா, ஒரு நல்ல ஃபிகரை மடக்கணும்னா இன்னொரு நல்ல ஃபிகர் கூட க்ளோஸா பழகினாதான் முடியும்.

முட்டி செத்து போச்சு போக சொன்னா என்ன சரி போடா பண்ண தப்பு நான் தான் பண்ண ஒத்துக்கு நப்புனா வண்டி ஏத்த முன்ன ரெண்டு மணிக்குள்ள ஸ்டுடியோ வந்துட்டு பிராக்டிஸ் பண்ணலாம் சொன்ன ஃப்ரெண்ட் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போலீஸ் என்ன முடிச்சுட்டான் ரெண்டு மணி நேரம் நிக்க வச்சு ஃபைன போட்டு என்ன ஆமா அறுத்துட்டான் அதனால லேட் ஆச்சு ப்ரோ ஓடி வந்ததால் வாங்குது மூச்சு ப்ரோ

0: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
1: ஷாம்பெயினை தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
0: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
1: மப்பிள் அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேட்கும். ஸ்டார்ட் மியூசிக்.

0: எடுக்கட்டுமா?
1: ஏய், ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
2: ஷாம்பெயின் தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
1: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது. டேய்,
2: மப்புல அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேளு. ஸ்டார்ட் மியூசிக்.

ஆட்டம் போடும் கள்ளத்தனம் செய்து வெறியாட்டம் ஆடும் கள்ளை பாலாக்கி களியாட்டம் போடும் கள்ளை பாலாக்கி களியாட்டம் போடும்.

குடிப்போம்.

நாளை உங்கள் வேதங்கள், இன்று எங்கள் ராகங்கள் நீங்கள் கேளுங்கள். பௌர்ணமி நேரம் பாவை பொருத்தி மின்னல் போலே முன்னால் போனால் பின்னல் கண்டு பின்னால் சென்று கொண்டு ஊருக்கு புதுசு என்று காலில் உள்ளது புதுசு என்றால்

0: நம்ம ஊர்ல ஒரு தேட்டுக்குள்ள இருட்டுல தெரியாம காலமிச்சுக்க காலை தனியா வெட்டி விட்டாங்க. அது ஊரா இது ஊரா? ஐயோ ஐயோ,
1: எஸ்கியூஸ் மீ, சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு கொஞ்சம்
0: சொல்றீங்களா? ஒசாமா பின் லேடன், இந்து கூஸ்மலை, காபூல் நகர், ஆப்கானிஸ்தான், கேராப், முல்லா உமர்.
1: அவருடைய மாமனார்.
0: ஏங்க இவருக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? இவரே தேடுறீங்க நீங்க?
1: அவருக்கு நிறைய முடி இருக்கு, எனக்கு நிறைய கடை இருக்கு.
0: நிறைய முடி, நிறைய கடையா? என்ன சார், ஒண்ணுமே புரியலையே சார்.
1: நான் சிட்டில சலூன் ஷாப் வச்சிருக்கேன் சார். நேத்து வந்து இவர் ஷேவ் பண்ணிட்டு காசு கொடுக்காம இந்த அட்ரஸ் வந்து வாங்கிக்கணும் சொன்னார். அதனாலதான் அவர் தேடிட்டு.
0: எது, இவர் வந்து உங்க கடையில சேவிங் பண்ணாரா?
1: கட்டிங் அண்ட் ஷேவிங். யா,
0: காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. இவனை இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான்
2: சார்.
0: இவர் எங்க இருக்காருன்னா, இப்படியே நேர போய் சோத்தாங்கை பக்கம் திரும்பி அப்புறம் நொட்டாங்கை பக்கம் திரும்பினீங்கன்னா ஒரு பிள்ளையார் கோயில் ஒண்ணு வரும். அந்த பிள்ளையார் கோயில ஒட்டி ஒரு கல்லு சந்துக்குள்ள மூணாவது வீட்டு வாசல்ல உட்காந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு பாரு, போய் பாத்து பேசிக்கீங்க.
1: இவரு அதாவது ஒசாமா பின் லேடன் இங்க உட்காந்து பேப்பர் படிச்சுருக்காரு.
0: ஆமா,
1: டேய்
0: டேயா?
1: ஆமாண்டா. அமெரிக்கா காரனே இவன ஆளக்கானு சொல்லிட்டு ஆயிரக்கணக்கான பிளைட்டையும் சேட்டலைட்டையும் விட்டு தேடிட்டு இருக்காங்க. இவரு இங்க பிள்ளையார் கோயில உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு. இத நான் நம்பணும். என்ன திமிரு இருக்கணும் உனக்கு?
0: எனக்கு
1: தெரியும், உனக்கு தெரியுமா தெரியாதான்றதான் என்னுடைய
0: கேள்வி. எனக்கு தெரியும், ஆனா உன பாக்கும் போது வேற மாதிரி தெரிஞ்சு, அதனாலதான் சும்மா காட்சிக்கு மாத்தி சொன்னேன்.
1: லூசு மாதிரி தெரிஞ்சா?
0: நான் எதுக்கு உங்களை லூசுங்கிறேன்?
1: அப்ப நீ தானே லூசு.
0: நான் எதுக்கு லூசு?
1: தெரிஞ்சுக்கிட்டே போய் சொன்னா அப்ப நீ தானே லூசு? சொல்லு, நீ தானே லூசு? சொல்றேன்,
0: இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லங்கறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதுதான் நல்லது. நான் லூசுதாங்க, நான் லூசுதான்.
1: லூசுனா இப்படி இருக்க கூடாது. எப்படி இருக்கணும் தெரியுமா?
0: பைத்தியமாய் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. இந்த ஊர்ல எவன் எந்த ரூபத்துல வர்றா, எந்த ரூபத்துல
1: போறான்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா?
0: இதே வேலையாத்த அழகிறானா?

இப்படி ஜோடு.

0: நிம்மதியா கொஞ்சம் சாப்பிட வேண்டியதான். என்ன டார்ச்சர்
1: சைடிஸ்ட் என்ன வேணும்?
0: சைடிஸ் ஊரா இருந்தா கொடுப்பா.
1: ஊரா இருக்கிறாய்க்கா நீ?
2: என்னப்பா அது?
3: லெக் பீஸ் சார்.
2: அப்படின்னா
3: கோழி காலு?
2: அது தெரியுது, வலது காலா இடது காலா?
3: யாருக்கு சார் தெரியும் அது?
2: பாத்தீங்களா தம்பி, கோழி காலை கொண்டாந்து வைக்க தெரிஞ்சவனுக்கு வலது காலது இடது காலதுன்னு தெரியல, அப்புறம் எப்படி சாப்பிடுறது?
0: கோழிய அண்டாவில போட்டு வச்சுக்கனால அது எந்த காலம் எவனுக்கு தெரியும்? குடுக்கிற காலத்து போயா?
2: உங்களுக்கு தெரியாது தம்பி, அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு.
0: என்ன காரணம்?
2: ஏன் மச்சா, கந்து வெட்டி மீட்டர் வெட்டி ராக்கெட் வெட்டின்னு உலகத்தில் உள்ள அத்தனை வெட்டிக்கு விட்டு கோடீஸ்வரன் ஆயிட்டா. இந்த சொத்தலாம் நாலா பக்கமும் செதறி போயிடக்கூடாதுன்னு என்னோட பிறந்த அக்காத கட்சி நாலு பேரை வளைச்சு வளைச்சு கட்டி வச்சேன். வருமானம் கூடி வர்ற நேரத்துல எவனா ஒரு 4000 மோட்டர் பைக் எடுத்துக்கிட்டு வந்து என் மச்சானுடைய வளர்ந்து கால குறி வச்சு நொறுக்கி விட்டு ஓடி போயிட்டா.
0: ஆஹா, வரக்கூடாது இடத்துக்கு வந்துட்டோமே.
2: ஓடிடுவானா?
0: சரியா, அந்த பிரச்சனைக்கும் இது ரைட்டா லெப்டாங்கிறதுக்கு என்னையா சம்பந்தம்?
2: என்ன தம்பி உச்சாத்தனமா பேசிக்கிட்டு இருக்கிய? என்னைக்கே மச்சானுடைய வளர்ந்து கால நொறுக்கி விட்டு போனானோ, அன்னையில இருந்து தெரிஞ்சோ தெரியாமலோ எந்த கோழி காலை கடிச்சாலும் சரி, என் மச்சானுடைய காலை கடிச்சு திங்கிற மாதிரியே இருக்கு. அதனாலதான் அவங்கிட்ட கேட்டேன், இது வலது காலா இடது காலான்னு தெரியாதுன்னு போயிட்டான். நீங்களாவது சொல்லுங்க தம்பி, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க.
0: சொல்றியா சொல்றியா ஐயா?
2: சொல்றீங்களா சொல்றீங்களா? மச்சா தம்பி தம்பி தம்பி, என் மச்சா சொல்றான், அவனோட வலது காலம் மட்டும் வெட்டினா போதுமா? அதுல என்ன கச்சத்தனம்? எல்லா காலையும் வெட்ட வேண்டியதானே. ஆனா எங்க அக்கா கிட்டிக்காரி அவ சொன்னா, அவனை கொண்டாந்து நேரம் நிறுத்தி நடு மண்டையில இருந்து வெட்டி ரெண்டா பிளந்துருன்னு. அது கரெக்ட் தானே தம்பி? கரெக்ட் தானே? கரெக்ட் தானே? சொல்லுப்பா சொல்லுப்பா சொல்லுப்பா. இங்க பாதி வரைஞ்சிட்டான், இன்னும் மீதி வரைஞ்சிட்டான்னு வை, அவனுடைய முகரையை கட்டுப்பிடிச்சு ரெண்டா பிளந்துருவேன். ஏன் மட்டும் ஆசை எப்படி?
0: அடமாவியலா, சிட்டி பூராவே சொந்த பந்த பறந்து விரிஞ்சு கிடக்கே, பேசாம ஆஸ்பத்திரியிலேயே இருந்திருக்கலாம். ஆமா, இப்படி அக்கா தங்கச்சி மாமே மச்சனெல்லாம் ஒரே சிந்தனையாவே இருக்கீங்களே. உனக்கு எந்த ஊர்ரா ராஜா?
4: காரைக்கால்.
0: ஊரு பேர்லயும் காலா போகடா.

0: முனுசாமி, இந்த ஊர்ல குழந்தைங்க கொழு கொழுன்னு செவப்பா இருக்குதுல்ல, எனக்கு தான் குடுத்து வைக்கல.
1: ஏன் பெருமைச்சுடுற?
0: கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆயிடுது, இன்னும் குழந்தை இல்ல. நானும் வேண்டாத தெய்வம் இல்ல.
1: அடி கள்ளி, என்கிட்ட ஒரு வாரம் சொல்லிருந்தா நான் ஏற்பாடு பண்ணிருக்க மாட்டேன். வந்ததுல சோப்பு வேணும் சீப்பு வேணும் கேட்டே தவிர ஒரு நாளாவது குழந்தை வேணும் கிட்ட கேட்கவே இல்லையே.
0: கேட்டா மட்டும் குடுத்து போடுவியாக்கு?
1: கேட்டா மட்டும் குடுத்துருவியான்? கேக்குற
2: ஏண்டா, எங்களை ஊர் சுத்தி காட்ட சொன்னாங்களா? என் பொண்டாட்டிக்கு புள்ள வர குடுக்க சொன்னாங்களா?
1: சந்தேகப்படாதயா, எனக்கு தெரிஞ்ச சீன வைத்தியர் ஒருத்தர் இந்த ஊர்ல இருக்காரு.
2: என்ன விட்டு தனியா நீ மட்டும் போறியாக்கும்?
1: அவசரப்படாத, அங்க உன் பொண்டாட்டி தனியாத்தான் போகணும்.
2: வைத்தியர் என்ன பாக்க மாட்டாரா?
1: அந்த வைத்தியர் பூஜை எல்லாம் முடிஞ்சு ஒரு வேர் கொடுப்பாருயா.
2: அந்த வேற நான் பாக்க கூடாதா?
1: பொண்டாட்டிக்கு வைத்தியம் பண்ணும்போது புருஷன் கூட வைத்தியம் பலிக்காதியா? எடுத்து சொல்லம்மா.
2: அவனே எடுத்து சொல்றது.
0: ஆனா ஒரு வைத்தியர் தானே கூட்டிட்டு போறேங்கிறாரு. நீங்க ஏன் இப்படி சத்தம் போட்டு பேசுறீங்க? நீங்க வேணா ரூம்ல போயிருங்க, நாங்க ரெண்டு பேரும் போயிட்டு வந்துடுறோம். வாங்க போவில.
2: ஏய் தொட்டை இடிச்சு போடுவேன், வாடா அந்த பக்கம்.

0: டீயை கொடுப்பா.
1: இல்ல ஒரு காக்கு
0: கேவலமா இருக்கு, இந்த நீ குடி. ஏ பேப்பர் கொடுப்பா. இன்னைக்கு வீரப்பன் கஸ்ட் யாருன்னு பாப்போம். திடீர் மனிதனால் சென்னையில் பரபரப்பு. என்னங்கடா இது, திடீர் மசாலா மாதிரி திடீர் மனிதனா? என்ன பண்ணுவானா இவன்? திடீர் என்று வந்து முன்பின் தெரியாத நபர்களை அடி உதைக்கு ஆளாக்கி விட்டு மாயமாக மறைந்து விடுவானாம். இவன் போட்டோ இதுவரை சிக்கவில்லை. போற அவன் போலீஸ்க்கு போட்டோ வச்சுட்டா போவான். இவனால் இதுவரை பாதிக்கப்பட்டவர்கள் ஏ ஒரு லிஸ்டே போட்டிருக்காண்டா. கொல்லன் பட்டறை ரங்கநாதன், மூஞ்சி கருக்கப்பட்டவன், சட்டமன்ற உறுப்பினர் சாரங்கன், துப்பாக்கி குண்டை தோளில் பரிசாக வாங்கியவன், இன்ஸ்பெக்டர் ஏகாம்பரம் அருவாள் வெட்டு வாங்கி ஒரு காதை இழந்தவர், அரசு பேருந்து ஓட்டுநர் ஆளாளகண்டன் மண்டை பிளக்கப்பட்டவர், இப்படி பலவேறு பாதிப்புக்கு உள்ளாக்கிய மர்ம ஆசாமியை பிடிக்க எல்லை பாதுகாப்பு படை விரைகிறது. அடா பாவிகளா, நான் என்ன செங்கோட்டுக்குள்ள தீவிரவாதியவாடா அனுப்புனேன், எல்லையில் இருக்கிற படை ஏன்டா அனுப்பி தொல்லப்பட்டிருக்கேன்?

0: யாருக்குன்னா என்ன பாவம் செஞ்சேன்னே தெரியல. தண்ணிய பார்த்தா போதும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருது. அவர்களா வர்றானுங்க, அடி வாங்கிட்டு போயிடுறாரு. கடைசியில போலீஸ் என்ன வலை வீசி தேடுதான். மழை வேற நல்லா பெய்யுது. மாட்டினா ஈரச்சாக்கு போட்டு அடிப்பானுங்கன்னு நினைக்குதே.
1: எக்ஸ்கியூஸ் மீ, யா பார்த்தா ஜென்டில்மேன் மாதிரி இருக்கீங்க. ஒரு ஸ்மால் மணிக்கு இப்படி ஒதுங்கி உட்காந்துருக்கீங்களே, வாங்க கொடையில போயிடலாம்.
0: மலையில என்னடா ஸ்மால் லார்ஜ் எக்ஸ்ட்ரா லார்ஜ், ஏன் பிரச்சனைக்கு நான் உட்கார்ந்துருக்கேன், போயண்டா.
1: அட அது இல்லைங்க, 48 மணி நேரத்துக்கு மழை விடாதுன்னு ரேடியோல சொல்லி இருக்காங்க.
0: விட்டுரும் டிவியில சொல்லிட்டாங்க, போயண்டா.
1: நீ வராம நான் போக மாட்டேன்.
0: ஏன்டா இப்படி அடம்பிடிக்கிற?
1: மனுஷனுக்கு மனுஷன் இது கூட செய்யலாம் எப்படி சார்? வாங்க சார். இப்ப ஏதாவது ஆச்சா?
0: இதுவரைக்கும் எதுவும் ஆகல.
1: இனிமேல ஒண்ணும் ஆகாது, அப்படியே சாஞ்சுக்குங்க.
0: புஷ் பேக் வச்சிருக்க மாதிரி சொல்றியடா.
2: மழை வருது மழை வருது, குடை கொண்டு வா.
1: ஏன் சார் இவ்வளவு ஃபீல் பண்றீங்க?
0: டேய் குடையப்பா, இந்த காலத்துல கூட பிறந்தவங்க கூட ஐடி கார்டு கிரெடிட் கார்டு தான் பிரியமா பேசலாம். ஆனா நீ யாரு எவன்னே தெரியல, இவ்வளவு பாசமா குடையில கூட்டு வர்றீல, அதான் ஃபீல் பண்ணிட்டு.
1: நல்லா இருக்கட்டும், தண்ணியில பாத்து கால வைங்க. சில நேரத்துல கரண்ட் ஒயர் அறுந்து கீழே கிடக்கும், அதுல நீங்க கால வச்சீங்க தீஞ்சி போயிருவீங்க.
0: நான் பாட்டுக்கு ஓஞ்சு போய் ஒரு ஓரமா உட்காந்துருந்தேன், என்ன குடையில வானு கம்பல் பண்ணி கூட்டு வந்துட்டு இப்ப தீஞ்சு போயிருவேன்னு சொல்றிய. நீ நல்லா இருப்பியாடா?
1: நீங்க தாய்க்கு தலைப்புள்ளியா
0: இல்ல வால் பிள்ளை? ஏன் கேக்குற?
1: இல்ல மின்னல பார்த்தா தலைப்புள்ளிக்கு கண்ணு போயிரும் சொல்லுவாங்க. ஒரு ஐதீகம் தான்.
0: எதுடா ஐதீகம்? டே

0: மின்னலுக்கென்ன ஆறு அறிவாடா இருக்கு. கரெக்டா தரப்புள்ள கண்ணை வந்து புடுங்கிறதுக்கு ஏன் ரெண்டாவது புள்ள பக்கத்துல வந்தா விட்டுருமா? அது இதெல்லாம் முன்னோர்கள் சொன்ன ஐதீகம் இல்லடா, பொய்தீகம். ஐயோ தண்ணி மேலப்படுது.
1: முன்னோர்கள் என்ன அவ்வளவு முட்டாள்களா? முன்னோர்களை பத்தி ஏதாவது தப்பா பேசுன மிருகமாயிருவேன்.
0: நீதான் ஆல்ரெடி ஐடியடா. டேய் கொடையில வா, கொடையில வாடு, கொடை கொடர் குடைச்சியடா. உன்ன நம்பி வந்தடா, இப்படி அநியாயமா தண்ணில நடைய விட்டியடா. உன் தலையில இடி உழுக. இடி விழுந்துருச்சேடா, இடி விழுந்துருச்சேடா. அமெரிக்கன் சிட்டிசன் மாதிரி வந்தியடா, இப்ப ஆப்பிரிக்கன் சிட்டிசன் மாதிரி கறி ஈட்டியடா. அது எப்படா கொடை பிடிச்ச மாதிரியே செத்துருக்குற? எங்க இருந்துடா வந்துச்சு அந்த இடி? என் பார்வை பறிபோய் விட்டதே. ஆனா முன்னோர்களே, நான் சொன்னது உங்க காதல விழுந்துருச்சாடா. இப்படி ஸ்கைய ஓபன் பண்ணி என் ஐய க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? இனி நான் என்னடா பண்ணுவேன்? கடைசியில தண்ணி தான் வேலையை காட்டிருச்சடா.

0: கிரண், நீயா?
1: இந்த டிரஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்க.
0: நீ கூட அந்த டிரஸ்ல 1.5 லிட்டர் மிராண்டா பாட்டில் மாதிரி இருக்கிற சவாரி வரியா?
1: நீ ஆட்டோவா ஓட்டுற?
0: தெரியுமே, உன்ன மாதிரி பணக்கார பொண்ணுங்களுக்கு ஆட்டோ டிரைவர்னா கேவலம் தானே.
1: ஐயோ, நான் அப்படி எல்லாம் நினைக்கவே இல்ல. எங்க அப்பா கூட நிறைய ஆட்டோக்கு ஃபைனான்ஸ் பண்றாரு.
0: ஆட்டோக்கு ஃபைனான்ஸ் பண்றாரா? யார் உங்க அப்பா?
1: அதோ
0: செத்தா போயிட்டாரு.
1: ஆஹா, அங்க பாருங்க.
2: இப்படி விட்டுட்டு போறியா? இது உங்க ஆத்தா
0: போடா.
1: என்ன
0: அந்த ஒத்த வார்த்தையில திட்டின ஆட்டோக்காரன் வேற யாரும் இல்ல,
1: நான்
0: தான்.
1: காதலுக்கு
0: ஜாதி மதம்னு எதிர்ப்பு வந்து கேள்விப்பட்டிருக்கேன். இப்படி ஒத்த வார்த்தை எதிர்ப்பா வர்றது வரலாற்றிலேயே இதுதான் முதல் தடவை. என்ன ஓடி வந்த சேட்டு ஆலைய காணோம், உட்காந்துட்டாரா பாதி வழியிலேயே? என்ன நடு ரோட்ல டிஸ்கோ ஆடுறாரு? ஆஹா, நம்ம ஆளோட ஃபாதரை கரண்ட் அடிக்குதுடா. இப்ப போய் இவரை காப்பாத்தினோம்னா இவர் மனசுல நாம இடம் பிடிச்சிடலாம். இது பெருசா இருக்குதே. ஐயோ, இதா இருக்கு பெருசு.
3: வாங்க
0: புத்தூருக்கு போலாம்.
4: போலீஸ்

நீங்கள்

0: எங்களை காப்பாத்துங்கண்ணே.
1: என்னடா மாலைங்கழுத்துமா ஓடி வரீங்க, மண்டபம் கிடைக்கலையா?
0: இல்லனே, நான் வேற ஜாதி இவ வேற ஜாதி, நான் வேற மதம் இவ வேற மதம், எங்க காதலுக்கு இந்த ஊரே
1: எதிர்பார்க்கணே.
2: ஓடி போய் தாலி கட்டுறதுக்கு பேரு கல்யாணம் இல்ல,
1: பின்ன
2: நாலு பெரிய மனுஷங்க முன்னிலையில நடக்கிறதுக்கு பேரு தான் கல்யாணம்.
1: உங்களுக்கு தேவை பெரிய
2: மனுஷங்க.
1: கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர், சட்டமேதை டாக்டர் அண்ணல் அம்பேத்கர், ஏழைகளின் இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இவங்கெல்லாம் பெரிய மனுஷங்க
2: தானே.
1: அப்ப இவங்க தலைமையில இவங்க முன்னிலையில இப்ப கல்யாணம் நடக்க போது, ஓகேயா?
2: ஓகே.
1: கட்டரா தாலிய அட்ராம எடுத்தே, ஏய் வாஸ்தியா அதான் எடுத்தே, அட்ரா அட்ரா அட்ரா, நீ கட்டரா கட்டரா. ஓகே, ஊட்டிக்கு போயிட்டு வா.
0: ரொம்ப நன்றிங்கண்ணே.
1: ஆ, இருக்கட்டும் இருக்கட்டும். எப்படி,
2: மிக அற்புதமான தீர்ப்புங்க.
1: இன்னும் சில பெரிய மனுஷங்களா இருக்காங்க, அவங்களுடைய போட்டோக்களை உள்ள ஒட்டி வச்சிருக்கேன்.
3: அண்ணா அண்ணா, கையோட கையா எங்க கல்யாணத்தையும் பண்ணி வச்சிருக்கேன்.
1: அட, இதா என் பொழப்பா, அதெல்லாம் முடியாது, போயா. இனிமே யாரு வந்தாலும்
2: என்ன செய்ய போற?
1: இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்.

0: போட ஆண்டவனே நம்ம
1: என்னமோ அந்த ஊழம் மூக்க ஒரு வார்த்தை ஹவுஸ் ஃபுல்ல டிக்கெட் கிடைக்கவே கிடைக்காதுன்னு சீன் எல்லாம் போட்டா ஜெட்டி மட்டும் தான் போடணும். இப்ப ரெடி சீத்தப்பா தலைவர் படத்துக்கு போனோம், 500 இருந்தா கொடுங்க.
2: என்ன கேட்ட?
1: 500 ரூபா. அதுக்கு ஏன் ஆட்டோ டயர நாய் மோந்து பாக்குற மாதிரி இவ்வளவு கிட்ட வந்து பாக்குற?
2: நானே பால் கணக்கு எலக்ட்ரிக் பில்லு கட்ட முடியாம தவியா தவிச்சுக்கிட்டு இருக்க, உனக்கு சினிமா கேக்குதோ? நீ குடும்பம் நடத்தி பாரு, அப்ப தாண்டா ஒரு குடும்பத்துல எவ்வளவு செலவாகுங்கிறது உனக்கு தெரியும்.
1: நீயும் ஃப்ரெண்டு கூட சினிமாக்கு போய் பாரு, அப்பதான் எவ்வளவு செலவாகுது உனக்கு தெரியும்.
2: என்னது?
1: சாரி சித்தப்பா, கால பல்லு வழக்கில தான் வார்த்தை ஸ்லிப் ஆயிடுச்சு.
2: இந்த அப்படி
1: தேங்க்யூ சித்தப்பா.
2: இந்த அட்ரஸ் நாராயணங்கிற ஒரு போய் கேளு, செக்கு தருவாரு, 10:30 வாங்கிட்டு வந்துரு, இல்லைன்னா வெளியே போயிருவாரு. ஒரு வாரம் நான் அலையணும், சித்தப்படுக்கு முக்கியமான வேலை இருக்கு, வரடி தரோம்.
1: சித்தப்பா சித்தப்பா சித்தப்பா சித்தப்பா
3: இருக்கு
1: வெட்டி
2: கிளி,
1: வெட்டி கிளி, உட்கார்றா.
2: நான் வெட்டி கிளி
1: எந்த கிளி சூப்பர் குடிச்சு உட்கார்றா. என்னடி கையை காலை எப்படி குடிச்ச? தப்பா
4: என்ன
1: சித்தப்போ அர்பஜன் சிங் மாதிரி உட்கார்ந்து இருக்க?
2: எவனாவது ஒரு சித்தப்பனை கை நீட்டி அடிப்பாங்க.
1: முன் சீட்ல உட்காந்து இருந்தா கை நீட்டி தான் அடிப்பாங்க.
4: என்ன சாரதி, முன் சீட்டு பின் சீட்டு?
2: பஸ்ல முன் சீட்ல உட்காந்துருந்தா கம்பில முட்டி மண்டவிக்கு போச்சு. என்ன
4: நீங்க புல்லட்ல போனீங்க?
1: எப்படி சமாளிது பாரு நாய்.
4: இந்த வீட்டுல அழுது கூட உரிமை எல்லாம் போச்சு. எல்லாம்
2: மகனே, ஓ சித்தி நினைச்சா தாண்டா என் கைகால நடுங்குதுரா.
1: நடுங்குதா? நரம்பு தளர்ச்சியா இருக்கும். நியூரோபின் மாத்திரை வாங்கி போடு. பேட்டரிய நிக்காத மொபைலுக்கு
2: புரியாம பேசாதரா மகனே. இந்த விஷயம் சித்திக்கு தெரிஞ்சா தூக்கல தூக்கிடுவானா?
1: எமோஷனலா டச் பண்ணிட்ட, இருந்தாலும் உண்மைய சொல்லாம இருக்கணும்னா
2: வயசு பையன். நான் இடத்துக்கு போயிட்டு வா, செலவு இருக்கும்ல, எப்படி சமாளிச்ச
5: முடியும்? நானும் வயசு பையன்.
2: நீனும் வயசு பையன் தாண்டா. நீனும் வயசு பையன் தான். நான் இடத்துக்கு செலவு இருக்கா போ.
5: நானே சாரதியை கூட்டிட்டு போய் அந்த செக் வாங்கிட்டு வரேன். எல்லாம் உனக்காக தான் சித்தப்பா. இந்த நாய்க்காலம் கிடையாது.

தக்கெட்டதும் தீம் தக்கெட்டதும் தீம்.

0: குட் மார்னிங் டாக்டர், என்ன கூப்பிட்டுட்டீங்களாமே?
1: ஹாஸ்பிடல் பேரை கெடுக்கறத முடிவு பண்ணிட்டியா?
0: அப்படிலாம் ஒண்ணும் இல்ல டாக்டர்.
1: பின் ஏன் ஆறாம் நம்பர் ரூம்ல இருந்து உன பத்தி கம்ப்ளைண்ட் வந்திருக்கு?
0: ஆறாம் நம்பர் ரூம்ல இருந்து கம்ப்ளைண்ட்? ஆமா. அஞ்சாம் நம்பர் மலேரியா, ஏழாம் நம்பர் பைலேரியா, ஆறாம் நம்பர் ஹெர்னியா, தனலட்சுமி.
1: அவங்கதான்
0: அவங்கதான் டாக்டர் கேட்டாங்க ஆபரேஷன் முடிஞ்சோட என்ன கொடுப்பீங்கன்னு. பில்லு கொடுப்போம்னே, இது தப்பா?
1: டேய், பேஷண்ட் கிட்ட அன்பா பேச கத்துக்கடா.
0: ட்ரை பண்றேன்.
1: உன் வயிற்றுக்குள்ள என்ன சத்தம்?
0: கேஸ்ட்ரபிள் இல்ல, பேஜர்.
1: பேஜரா?
0: பேஜர் 3000 ரூபாய் டாக்டர், 3000 ரூபாய்.
1: இதுல ஒண்ணு குறைச்சல இல்ல. உங்ககிட்ட எவ்வளவு தூரம் சொல்லிருக்கேன் பேஜர் எடுத்துட்டு என் முன்னாடி வரக்கூடாதுன்னு? நீங்க எல்லாம் எதுக்குடா எதுக்குடா டாக்டர் தொழிலுக்கு வரீங்க?
0: தெரியாம படிச்சு
1: மறக்கிறதுக்கு முன்னால ஒண்ணு சொல்லிடுறேன், இனிமே உன்ன பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் வரக்கூடாது. நீ இந்த பேஜர் எடுத்துக்கிட்டு முன்னாடி வரக்கூடாது, புரிஞ்சுதா? தொலைச்சிடவே தொலைச்சு.
0: நீயும் நானும் ஒரே மெடிக்கல் காலேஜ் தான் குப்பை கொட்டணும். என்ன, என்னோட நீ 2 வருஷம் சீனியர், ஆனா அதுக்காக உன்னோட வண்டவாளமெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டியா? உட்கார்ந்துகிட்டு போற வர பிகர்களுக்கெல்லாம் மார்க் போட்டவன் தானே நீ? கிளாஸ்ல கடைசி பெஞ்சில உட்கார்ந்துகிட்டு திருட்டு தம் அடிச்சு ப்ரொஃபசர் வரைக்கும் வளையம் வளையமா புக விட்டவன் தானே நீ? டேய் டேய், நீ என்னடா டிசிப்ளின் பத்தி எனக்கு சொல்றது? நான் ஒரு டாக்டர்டா, நர்ஸத்தான் வச்சுக்க கூடாது? அட்லீஸ்ட் ஒரு பேஜர் கூட வச்சுக்க கூடாதா? அதுல ஏன்டா வந்து பேஜார் பண்ற? ஓவரா போறடா நீ. இந்த ஆஸ்பத்திரியில நான் இன்னும் உன் கூட வேலை செய்யறேன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு, அதான் நர்ஸ் செல்லா. அதை நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. உள்ள போற வரைக்கும் தான்டா பிராந்தி, வெளியே வந்தா அது வாந்தி. என்ன வாந்தி எடுக்க வச்சா மடையா? அவன் தான் கூப்பிடறான் பாரு, கூப்பிடறான் பாரு. வர்றான்டா டே, வர்றான்டா. எஸ் டாக்டர்.

முடிச்சிடலாமா?

0: வண்டி 20 மேல போகாது.
1: இந்த வண்டிக்கு 20 ஜாஸ்தியா? பஞ்சாப் லாரி பல்க அள்ளிட வேண்டியதா? மாத்தி குடுத்தா எங்கேயும் போகணும். போல ராய் தள்ளி சாப்பா வந்துருச்சு, வண்டி என்ன பாட்டு
2: வண்டி நிக்காது.
1: ஏன் தமிழ் பேசுற?
2: இது நேஷனல் பர்மிட் வண்டி, எனக்கு எல்லா பாஷையும் தெரியும்.
1: எல்லா பாஷையும் தெரியுமா? பாவி போயில என்ன ஏமாத்தி விட்டா? சரி பேசிட்டு போ. சிஎம் வர நேரம்டா, சிக்னல் யாருமே வண்டி கொஞ்சம் நிறுத்துறா.
2: முடியாது.
1: முடியாதா? டாய் ஒரு போலீஸ்காரரை கடத்திட்டு போய்கிட்டு இருக்க, இதனால பல விளைவுகளை நீ சந்திக்க வேண்டியிருக்கும். நான் சத்தம் போட்டா என்ன ஆகும் தெரியுமா?
2: இனிமே யாரு கையில லஞ்சம் மாத்தி கேப்பியா?
1: உன்னை விட மாட்டேன். ஒரு அதிகாரி கூட பார்க்காம ஒரு நாள் கூட வச்சிருக்கிறாரு.
2: ஸ்டாப் ஸ்டாப், கீழே இறங்கி இறக்கிறேன். கீழே இறங்குடா. தலை சீவு
1: தீவிட்ட
2: தொப்பி மாட்டி
1: மாட்டிட்ட.
2: மே ஆர்கையில லஞ்சம் வாங்குறதே நான் பார்த்தேன். நீ லாரியில ஏற மாட்டேன், லாரி தான் உன் மேலே ஏறும்.
1: 200 ரூபா கேட்டதுக்கு ஒரு நாள் பூரா மட வச்சு அடிப்பாங்க. பஞ்சாப்காரன் சப்பாத்தியை பிழையிற மாதிரியா பிழைச்சு தள்ளிட்டான். என்ன குத்து! நம்ம ஊர்காரங்க குத்துறாங்கன்னா ஒரே குத்துற பொழக்குன்ற ரத்தம் வரும். இவன் ஒரு நாள் பூரா வச்சு அடிச்சிருக்கேன், ஒரு சுட்டு ரத்தம் வரலையே. அது எப்படி? அது சரி, ரத்தம் வராத வரைக்கும் கௌரவம். உள்காயத்தோட ஊர் போய் சேருவோம். ஆமா, இது எந்த ஊரு? ஆள் நடமாட்டத்தையே காணா, எங்க பார்த்தாலும் புகையுமா. யார் யா நீ?
3: நான் யாரா இருந்தா என்ன? இங்க யார்கிட்ட வசூல் பண்ண வந்த?
1: வசூலா? யோ, பஸ்ல இறங்கிறாயா? வாங்கி கட்டிட்டு பக்கத்து போய் நிக்கிறேன். ஏயா எரிச்சல கிளப்புற?
3: அப்புறம் ஏன் சுடுகாட்டுல நிக்கிற?
1: சுடுகாடா எங்க? என்னையா சொல்ற? ஐயா அம்மாடி, யோ ஏய் கூட்டி போயிரியா? இங்க ஆள் காணா, எங்கடா போன? அத்தி வந்தவே யாரும் தெரியலீங்க. ஐயப்பா ரொம்ப பயமுறுத்துறாங்களே ஐயா. காலையில அடி ராத்திரி சுடுகாடு. அப்பா நான் என்ன பண்ணுவேன்?

0: என்கிட்ட மோதாதே, நான் ராஜாத்தி ராஜனடா. வம்புக்கு இழுக்காதே, நான் சூராதி சூரனடா.
1: இப்ப எதுக்கு அழுகுற? நான் வீட்டை விட்டு போயிட்டேனே அழுகுறியா, இல்ல போனவன் திரும்ப
0: வந்துட்டான்? பழகிட்டு சொல்லாம கொள்ளாம போயிட்டீங்க, வருத்தத்தை தாப்பா போறதுக்கிட்ட இருக்கிறான். அது வேற ஒண்ணும் இல்ல ராசா, புண்பட்ட நெஞ்சை புகை விட்டு ஆத்துன்னு சொல்லுவாங்கல்ல, நான் கொஞ்சம் ஓவர் ஆத்திட்டேன், அதான் இப்படி மலை மாறி குமிஞ்சு கிடக்கு.
1: இல்லையே, உன் முகத்துல வழக்கத்துக்கு மாற சந்தோஷ கலை ஓவரா தெரியுது.
0: அது நீ வந்துட்டே இல்லப்பா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நீ வரலங்கிற துக்கத்தினால டெட் பாடியா கிடந்து ரெண்டு நிமிஷம் லேட்டா இருந்து வச்சுக்க, இந்த ரெண்டு பீரை குடிச்சு மண்டையை போட்டுப்போறாங்க.
1: பீரை குடிச்சா மண்டையை போட்டுருவாங்களா?
0: வழக்கம் இல்லாத சாப்பிட்டா பாய்ச்சல் தானே.
1: பழக்கம் இல்லாதவங்க சாப்பிட்டா பாய்ச்சல் ஆயிடுமா?
0: ஏப்பா அப்படி குண்டக்க மண்டக்க பேசுறா, என்னப்பா அர்த்தம்?
1: அது என்னடா குண்டக்க மண்டக்க?
0: ஆஹா, இது அது இல்ல, மறுபடியும் வாயை கொடுத்து வாயில புண்ணோட போய் சேரும் போல் இருக்க. ஏப்பா நீ ரொம்ப டயர்டா இருக்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடு, நான் வெளியே இருக்கேன். அப்புறம் துக்கமா இருக்கப்ப வாங்கி வச்ச பீரு இப்ப சந்தோஷமா இருக்க, சாப்பிட்டுக்கிறவா? வீணா போயிரும் சொல்ல வந்தப்பா, இதுக்கு எதுக்கு பெல்ட கழற?
1: யோ, பேண்ட கழறேன், போயா.
0: போடான்னு சொல்லுப்பா, அப்பதான் போவேன் நானும்.
1: போட கருவாயா?
0: அப்படி சொல்லிதான் இருக்கு, இத சின்ன பிள்ளையாவே இருக்கு.

பந்து போல பாஞ்சு பாஞ்சு குதிக்கிறான். பந்து போல

0: இல்லாமல் வெம்புறோம்.
1: இது நூல் இல்லாத பம்பரம்.
0: அட நாட்டு போறோம்,
1: காட்டு போறோம்,
0: மோட்டு போறோம்.
1: அப்புறம்
0: தாராபுரம் தாம்பரம் தலையில கனகாம்பரம்,
1: சிதம்பரம் இடுப்பில பீதாம்பரம்.
0: அடி தாராபுரம் தாம்பரம்.

தீர தீர சூரனாக நான் முடிவு பண்ணிட்டேன், தேசம் கலைஞ்சிட்டேன், விஷயம் புரிஞ்சிட்டேன், தீர தீர சூரனாக நான் முடிவு பண்ணிட்டேன். தடுக்காதே என்ன தடுக்காதே.

காக்கி சட்டை போட்ட இரும்பு இதை இழகி போய் பாடுதுன்னு ஆச்சரியமா இருக்கா. இந்த காக்கி சட்டைக்குள்ள ஒரு கவிஞர் இருக்கான், ஒரு கலைஞர் இருக்கான், ஒரு பாடகர் இருக்கான்.

0: அப்பு சென்னைக்கு போனோம், வாடகை எவ்வளவு?
1: 600.
0: 600? சரி வா போகலாம்.
1: எல்லா வண்டியும் போயிடுச்சே.
0: எல்லா வண்டியும் போனது தெரிஞ்சா உன் வண்டியை கூப்பிடுறேன், வா போவோம்.
1: வரணுமா? வரும். ஆனா வராது.
0: வரும் ஆனா வராதா? யோ வரும் சொல்லு, இல்ல வராது சொல்லு, ஏன் இப்படி போட்டு குழப்புற?
1: வரும் தம்பி, ஆனா வராது.
0: என்னடா இது, ஓவரா இழுக்கிறான். இந்த மாதிரியா 600 சொல்லியா? கூட 50 போட்டு 650 தரேன், வா போவா.
1: 650? வரும் ஆனா வராது.
0: அட சொட்ட தலையா, சொன்னதே திரும்ப திரும்ப சொல்றானே, என்ன வியாதி உனக்கு? யோ பெருசே, இந்த மாதிரி 700 தரையா, வாயா போலாம்.
1: 700?
0: வியாதி உனக்கு? யோ பெருசே, இந்த மாதிரி 700 தரையா, வாயா போலாம்.
1: 700?
0: என்ன ஓவரா இழுக்கிறான். இந்த மாதிரியா 600 சொல்லியா? கூட 50 போட்டு 650 தரேன், வா போவா.
1: 650? வரும் ஆனா வராது.
0: அட சொட்ட தலையா, சொன்னதே திரும்ப திரும்ப சொல்றானே, என்ன வியாதி உனக்கு? யோ பெருசே, இந்த மாதிரி 700 தரையா, வாயா போலாம்.
1: 700?
0: என்ன யோ பெருசே, இந்த மாதிரி 700 தரையா, வாயா போலாம்.
1: 700?
0: என்ன
1: ஒரே பனி மூட்டமா இருக்கு.
0: யோ பங்கனி வெளி பல்ல கட்டிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கு, பனி மூட்டம் இருக்கு.
1: அது தெரியுது, நான் நேத்து நடந்தத சொன்னேன்.
0: நல்லா நடந்துச்சு நேத்து
1: தம்பி. உன்ன கூட்டம் கூட்டமா மாநாடுன்னு கிளம்பிடுறாங்க.
0: எங்க கிளம்புறாங்க?
1: அங்க பாரு தம்பி, ஒரு கூட்டமே மஞ்ச குடியோட ஆரவாரமா வர்றாங்க.
0: அது மஞ்ச குடியா? மஞ்ச லாரி.
1: லாரியா?
2: அம்மா, அம்மா, ஐயோ, வரும் வராதுன்னு கலந்து சொன்னானே, அதுக்கு இதானா அர்த்தம்?
0: என்னை பார்த்து எம்ஜிஆர் மாதிரியே இருக்கேன் நானே. அப்பயே நான் சுதாரிச்சிருக்கேன் வேணாமா? முழு கர கரப்பாம்பூச்சி மாதிரி கவித்து வச்சிருக்கானே பாவி.
3: இந்த கிழமை இருக்கானா இல்லையா கூட தெரியலையே. ஐயோ
1: தம்பி,
0: இருக்கியா?
1: லாரி போயிடுச்சா?
0: இனிமே நீ கார் ஓட்டுறத பார்த்து கைய கலப்பறம் பிடிச்சு அடுப்புல வச்சு ராஸ்கே.
3: கண்ணு தெரியாத எவ்வளவு அழகா மேட்ச் பண்ணி

0: என்னடா
1: போதுனா டீ சாப்பிட்டு வந்து மிச்சத்தை பாத்துக்கலாம்.
0: இது முச்சதம் ஒரு வேல.
1: பொதுவா இப்பலாம் வேல பார்க்க மாட்டியா? இன்னைக்கு நான் தீயா இருக்கற
0: தலைவருக்கு பண்றோம். தீயா இருக்கணும்ல.
1: தோபரா அதெல்லாம் கரெக்ட் தானா? ஆனா வைபே இல்லாம எப்படினா?
0: வைப் தானே
1: ரைட்டு.

0: ஏன் இப்படி முகமெல்லாம் வேஸ்ட் கொட்டுறது?
1: எனக்கு தெரியல.
0: அச்சோ, ஏன் இப்படி கையெல்லாம் படபடன்னு நடுங்கிறது?
1: எனக்கு தெரியல.
0: உட்காருங்க.

0: வேலை இல்லாத வந்தான், வேலை தெரிஞ்ச வந்தான், வீரமான
1: வேலை. டாக்டர், கார் பிரேக் டவுன். நான் வேணா ஹாஸ்பிடல்ல டிராப் பண்ணட்டுமா?
0: நோ நோ, ஐ அம் நாட் எ டாக்டர், ஐ அம் கோயிங் ஃபார் an இன்டர்வியூ. நீங்க போங்க.
1: ஓகே. என்ன வக்கீல் சார்?
0: எஸ்
1: வண்டி ரிப்பேரா? நான் வேணா கோர்ட்ல டிராப் பண்ணட்டுமா?
0: நோ நோ, நான் வக்கீல் இல்ல, நான் ஒரு இன்டர்வியூ போயிட்டு இருக்கேன். நீங்க போங்க.
1: ஓகே.
0: சரியா. ஜாப்லெஸ் ஃபெல்லோஸ். சோ இந்த ஒயிட் அண்ட் ஒயிட் டிரஸ்க்கு ஒரு தனி மரியாதை இருக்கு போல இருக்குது. தெரியாமலையா ஏவிஎம் சரவணன் சாரும் கே பாலச்சந்தர் சாரும் ஒயிட் அண்ட் ஒயிட்லயே இருக்கிறாங்க. ஆகவே இந்த ஒயிட் அண்ட் ஒயிட் டிரஸ்ஸாலேயே நமக்கு வேலை கிடைக்க போறது உறுதி.
2: ஐயோ, இவர் மூஞ்சில சேத்த வாரி வச்சுட்டு எப்படி ஓடுறா பாரு.
0: என்ன பண்ணி வச்சிருக்க பாரு.
3: நீ
0: என்ன பீனா மோளா இல்ல அஞ்சு ஜார்ஜாடா? நம்ம ஸ்டேட்டுக்கு ஓடுற அத்லட்டா? உன் சட்டையை கழட்டுறா.
3: சார் வேணாம் சார், வீணா பிரச்சனை வந்துடும்.
0: பிரச்சனை தான் வந்துருச்சாடா உன் ரூபத்துல. இன்டர்வியூ போற நேரத்துல ஒயிட் அண்ட் ஒயிட் டிரஸ்ல சேர வாரி அடிச்சேடா. இனி நான் எப்படா இன்டர்வியூ போவேன்? அதனால உன் சட்டையை கழட்டுறா.
3: இந்த புடிங்க சார், புடுறா.
2: வீட்டுக்கு ஒருத்தர் இப்படி தேவை நடந்தாதான் பப்ளிக் ஒழுங்கா நடக்கும்.
0: என்னடா இவ்வளவு கப்பு அடிக்குது?
3: பூத்த சார் ஒண்ணு இல்ல, துவைச்சது.
0: கிளப்படா.
3: ஓகே,
4: நம்ம விக்கியோட ஸ்மெல் பண்ணிருக்கு சார்.
1: ஓகே, ஃபாலோ பண்ணுங்க.
0: ஓகே ஓகே, இட்ஸ் ஆல் ரைட். நான் இப்ப இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடி குளிக்க விரும்புறேன். யார் வீட்டு பாத்ரூம்ல தண்ணி வருதா?
5: சென்ட்ரல் ஜெயில தண்ணி வரும்.
3: ஐயோ
4: சார், நேத்து என்ன சார் நாக்கடியில கொள்ளையடிச்சவன்
5: சார் வாட்ச்மேன் அடிச்சு போட்டு வந்திருக்கான். அவன் 10 சென்ட்னு கரெக்ட்டா சொன்னான்
1: சார். ஏண்டா பப்ளிக்கோட மிங்கலான கண்டுபிடிக்க முடியான்னு நினைச்சியா?
0: சார் யூ ஆர் ராங் சார், ஐ அம் an இன்னசென்ட் ஃபெல்லோ ஃப்ரம் எ ராயல் ஃபேமிலி சார். ஆக்சுவலி ஐ அம் கோயிங் ஃபார் an இன்டர்வியூ சார். இது ஏ சப்ஜெக்ட் கிடையாது சார். இங்க பாருங்க சார், ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ஏபி இன்டு பை ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் 2
4: சார். ஆர் 2 நம்ம ஸ்டேஷன் சார்.
1: கரெக்ட். அங்க வந்து பேசிக்க
0: சார். உங்க நாய் என்ன தப்பா புடிச்சிருச்சு சார்?
1: எங்க விக்கி எப்போ யாரையும் தப்பா புடிச்சது இல்ல. இது வரைக்கும் 97 கேஸ் புடிச்சிருக்கு.
0: அப்ப ஒரு கேஸ் கூட நீங்க புடிக்கலையா? இதுக்கும் கை தட்டுறானுங்களே.

0: ஆரம்பிச்சிட்டாண்டா.
1: I am swing in the right. I am strong. Hey! I pay money. Complain warden.
0: என்ன வேணும்?
1: Good chutney.
0: Chutney.
1: Hey!
2: Thanks sir.
1: Chutney எங்க மேன் வைக்கிற?
0: எங்க வைக்கணும்?
1: இட்லிக்கு பக்கத்துலாண்ட வைக்கணும். ஃபுல்.
0: அவ்வளவுதானே? வச்சிட்டேன்.
1: ஏய் இடியட், அப்புறம் என்ன பிளேட் வச்ச?
0: ஓ, I am sorry.
1: Hey! You. I fool of the idiot of the fool of the ass. Stop.
0: இனிமே சத்தம் வர கூடாது. அதோ பார். என்னுடைய விஐபி கஸ்டமர் வந்துகிட்டு இருக்காங்க. எது உளறதா இருந்தாலும் வெளியே போய் வச்சுக்கோ. இங்க கத்த கூடாது. Get out.
1: What?
0: Out. Mitsubishi.
3: Hitachi, Hitachi.
0: Vandachi.
3: Oh my god.
0: It's a small magic. Have it.
3: Thank you.
0: It's all right. இவ்வளவு நேரம் தார்டின் மாதிரி ஒருத்தன் கூட சண்டை போட்டு என்ன அப்செட் பண்ணிட்டு இருந்தான். இப்ப நீ பீர்டின் மாதிரி வந்ததுக்கு அப்புறம் தான் என் லைஃபே பிரைட் ஆச்சு. ப்ளீஸ் ஃபாலோ மீ.
3: என்னுடைய
1: பிரதர் மார்க் இருக்காரா? ஏய், நீ தான் பேசுறியா? How are you? Is it? Hey, don't worry. Why are you crying? Leave it. Be happy. Cool down.
0: நடா
1: ஒண்ணு இல்ல, துபாயில இருந்து என்னுடைய பிரதர் மார்க் விக்கு பேசுறான். அவனுக்கு துபாயில 20 பெட்ரோல் கிணறு இருக்கு. பெட்ரோல் வேல் டோட்டலா ஃபயர் ஆயிடுச்சான். ஆஃப்டர் ஆல் 20 க்ரோஸ் லாஸ்ட் மா. அதுக்கு போய் சின்ன குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இருக்கான். லைக் இட் சாய். ஹே, மணி கம்ஸ் டுடே கோட்ஸ் மாரையா? ஜெல்லி பீப்பிள்ஸ். இவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் வீட்ல பிறந்து இதுக்கெல்லாம் போய் அழுகலாமா?
4: சிந்தாம வந்து பாய்.
1: ஆடி பாடி சம்பாரிச்ச காசு தெரியுமாடா? இந்த எண்ணெய் எங்க வீட்டுல அறுப்பறியும். எங்க ஆத்தா அப்படி வேற அடுத்த வாரம் தான் புரோக்கராம். இந்த அம்புரா காசுக்குறா போ.
0: போட்டுட்டானே மனசு மாறிடுவாளோ. மாறிட்டாளே.
3: என்ன ஸ்டீவோ, 20 க்ரோஸ் லாஸ் ஆயிருக்கு. இத பத்தி கவலைப்படாம இவ்ளோ ஹாப்பியா இருக்க?
0: ஐயோ, அவன் டுபா குடுங்க, நம்ம அந்த டேபிள் போயிடலாமா?
3: பண்ணாத. நீங்க சொல்லுங்க
1: ப்ரோஸ். என்னுடைய ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் 20 க்ரோஸ்ங்கிறது. ஹாய் மேன், ஐம் ஹியர்.
0: ஒன் செகண்ட்.
1: இந்த பையனுக்கு டிப்ஸ் கொடுக்கிற மாதிரி. அண்டர்ஸ்டாண்ட்.
3: ஓ காட், வாட் எ கிரேட் ஃபேமிலி.
1: ஐயா,
3: கீப் திஸ் ஃப்ளவர்.
1: தேங்க் யூ.
3: வி மீட் சம் டைம்.
1: ஓகே,
3: பை.
1: சிங் இன் தி ரைட். ஐ ஆம் ஃபைன் இன் தி ரைட்.
2: பாப்பா.
1: Song in the rain. I am from in the rain. Sing.

0: மகிழ்ச்சியான பாடல்கள் நாள் முழுதும் நக்ஷத்ரா வானொலியில்.
1: ஃப்ரீயாவோடு மாமே, வாழ்க்கைக்கு இல்ல கேரண்டி. ஃப்ரீயாவோடு மாமே.

0: கா கிடா சவுண்டுடா மக்கிரா தரம வாய
1: கப்பத்துல கொடி பறக்கும் குப்பத்துல கொசு பறக்கும் அடிச்சாக்கா.

0: இன்னைக்கு போட விட்டாங்க. என்ன வெயில்றா, குடிங்களாச்சு போடலாம், ரெண்டு கண்ணு அவிஞ்சு போக போல் இருக்க.
1: குப்பலாரி
0: ஆனா இதுல எல்லாம் இந்த நாயை எப்படித்தான் ஏறி வர்றாங்கன்னு தெரியலப்பா. வந்துட்டாயா வந்துட்டாயா,
1: அரு
0: கழுவிக்கு மூக்கு வருத்த மாதிரி வந்துட்டாயா, நீ என்ன கொஞ்சம் வரச்சுக்கையா போய்யா, என்னையா பாக்குற போயாக்கிட்டு சும்மா.
2: காசு இல்லப்பா, காசு
3: சந்தியாவின் காரண பங்களா என்ன நம்மாளுக்கு.

0: பேசிக்கிட்டு இருந்தா துண்ட சோத்துக்கு தாழ தாண்டா போடணும். என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க, தாழமா போடுற?
1: சொன்னத கேட்டு தான் தாளம் போடுறேன்.
0: கண்ண வரைக்கும் கீழது, வாய் துடுக்கு,
1: இன்னும் கூட கிழியும், காது தடுக்கு.
0: புரியாம பேசாத, பல்ல தட்டுவேன்.
1: பேசுறதே புரியாது, பொக்கே ஆயிடுவேன்.
0: ஆற பார்த்து பேசுறேன்னு நினைப்பிக்கிதா?
1: தேர் வச்ச ஆத்தாவ மறப்பானா?
0: பம்பு பண்ணுனே பொண்ணு
1: புடுவேன். நீ வளர்த்தது அப்படி, நான் என்ன பண்ணுவேன்?
0: ராங் பண்ணாத, என் கையில ராங் காட்டினா எல்லாமே ராங்கா போடும்.
1: அது எப்படி போவோம்? ராஜா கைய வச்சா அது ராங்கா போடுமாடாச்சி. நான் பூடுன்றீங்களா? போதுன்றீங்களா?
2: போவாதே
1: அப்படி சொல்லு. ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்லை.

0: ஏங்கா வா பார்வதி, என்ன கீரையா? மணி 12 ஆகுது, இன்னுமா உங்க புள்ள தூங்குது? என்ன உடம்பு கிடம்பு சரியில்லையா? உடம்பு சரியில்லாதவ எவனாவது அட்னக்கால் போட்டு தூங்குவாடி, எல்லாம் கொழுப்பிடி. அந்த கன்றாவிய நீ ஏன் கேக்குற? சாயந்தரம் 6 மணி ஆனா போதும், வத்தல குண்டுல இருந்து திண்டுக்கலுக்கு 2வது ஆட்டம் படம் பார்க்க போயிடுறான். காலையில வர்றான், திங்க வேண்டியது தூங்க வேண்டியது, மறுபடியும் படம் பார்க்க போயிடுறான். அதுலயும் MGR படம் விடவே மாட்டேங்கிறான். ஒரு படத்தை ஒரு மனுஷன் 1 தடவை பாக்கலாம், 2 தடவை பாக்கலாம், இந்த பாவி 40 தடவை பாக்குறான்டி. 10 மாசம் சுமந்து பெத்ததுக்கு 10 பைசா கூட பிரயோஜனம் இல்ல. சரியான பொழுதுபோக்கு ஏதோ. அந்த கூறுகட்ட மனுஷன் 1/4 ஏக்கரவா விட்டுட்டு போனனாலதான் அதுல வர்ற நெல்லையும் கம்பையும் வச்சு இவனுக்கு ஆக்கி கொட்டுற. அதையும் தின்னுட்டு தின்னுட்டு கோழி மாடு மாதிரி திரியறான். அதுவும் கோழி குழம்பு இல்லாம திங்க மாட்டாரு மைனரு. இவன் பொறக்கணுங்கிறதுக்காக போகாத கோயில் இல்ல, சுத்தாத அரசு மரம் இல்ல. அப்படி எல்லாம் போய் இந்த ஒத்தைய பெத்த, அதுவும் நத்தையா வந்து பிறந்து தொலைஞ்சிருக்கு. இவனை 10 மாசம் சுமந்து கஷ்டப்பட்டு பெத்த இந்த வயிற்றை பிறட்டைய கொண்டே அடிச்சுக்கணும். அடிச்சுக்கணும்
1: என்ன என்ன பெரிய 10 மாசம் கஷ்டப்பட்ட? உள்ள ஒரு இருட்டு, ஒரு லைட் கிடையாது, ஒரு ஃபேன் கிடையாது, ஒரு ஏசி கிடையாது, கரண்ட் படுக்க ஒரு பெட்டு கிடையாது, பேச்சு துறைக்கு ஒரு ஆள் கிடையாது, தவிச்ச வாய்க்கு தண்ணி தர ஒரு நாதி இல்ல. சரி, நம்மளா போய் குடிச்சு தொலைவனு பார்த்தாலும் ஒரு செம்பு கிடையாது. என்ன பெரிய கஷ்டப்பட்ட? கண்ணை கட்டி காட்டுக்குள்ள விட்ட மாதிரி வடக்கும் தெரியாம கிழக்கும் தெரியாம சிறைச்சாலையில கிடந்திருக்க நானு. அது எப்படி கிடந்தேன்? அப்படியே 10 மாசமா குரங்கு மாதிரியே இப்படியே குத்த வச்சே உட்காந்து இருந்தேன். எங்க 2 நிமிஷம் நீ குத்த வச்சு பாப்போம். குத்த வச்சு என்ன வச்சு எவ்வளவு ஜாலியா இருந்த நீ? நல்ல 10 மாசமா ஒரே விளாக்கல். வளகாப்புங்கிற பேர்ல வளையல் போடுறது, பூச்சு விடுறது, புது புடவையா வாங்கி சுத்திக்கிறது, விருந்துங்கிற பேர்ல கண்ணதுகள் எல்லாம் குழச்சு குழச்சு உருண்டை கட்டியா உள்ள இறக்கி லோரத்தின கொல்ல பார்த்தது இல்லாம கஷ்டப்பட்டாச்சு. சரி, அவ்வளவு தண்ணி இல்ல பிள்ளை கலரா பறக்கணும். 100 கிராம் குங்கும வாங்கி முடிஞ்சிருந்தா யாரு கஷ்டப்படுறது, யாரு பேர் பாக்குறது? ஓட்டு தள்ளி
0: பாத்து அடி பார்வதி, என் பிள்ளையோட அறிவை. இந்த உலகத்துல மக்க மனுஷ தோண்ட காலத்துல இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லிருக்காங்களா? இல்ல யாருக்காவது தோணி இருக்குமா? இவ்வளவு சிந்திச்சுக்கிட்டுதானே இந்த பயபுள்ள இந்த வயத்துல கிடந்திருக்கா? என்ன பத்த ஐயா, ஏன் அப்பு இங்க பாரியா, உனக்கு இருக்கிற அறிவுக்கு நீ எங்க வேலைக்கு போல? இங்கே கிட, உனக்கு கடைசி வரைக்கும் நான் சோறு போடுறேன்.
1: வேணாம்மா வேணாம். என்னைக்கும் வாயால என்ன நீ அறிவாளின்னு ஒத்துக்கிட்டியோ அதுக்கப்புறம் நான் இங்க படுத்த மரியாதை இல்ல. நான் இப்பயே மெட்ராஸ் போய் இந்த அறிவை யூஸ் பண்ணி நிறைய பணம் சம்பாதிச்சு கொண்டாந்து மடியில விட்டு அள்ளிக்க.
0: மெட்ராஸுக்கு போறா? ஐயோ, நீ அங்க போய் கஷ்டப்படக்கூடாது. இந்தா இதுல 5000 ரூபாய் இருக்கு, வச்சுக்க. பத்தலையா சொல்லி அனுப்பு.
1: வேணாம்மா, நான் அந்த கோடை கேர மாண்ட ஒரு 5000 ரூபாய் கடைக்கிட்டு இருக்கேன், அதை வாங்கிட்டு நான் மெட்ராஸ் போறேன். நீ வச்சுக்க, எனக்கு துணிமணி எடுத்து ரெடி பண்ண உடனே போறோம்.
0: சரி,
1: நீ 10 மாசம்
0: என் புள்ள ரோசக்கார அவங்கள மாதிரியே இருக்கிற. சரி சரி, நீ கிளம்பு, என் புள்ள ஊருக்கு போறான், அவன் அனுப்பி வரேன்.

0: திறக்கட்டுமா?
1: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
0: ஷாம்பெயின் தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
1: ஷாம்பெயினா? என் காதல கேம்பெயின் கேட்டது.
0: மப்பில் அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேளு. ஸ்டாக் மியூசிக்

0: அப்புறம் பெருமாளு நல்லா பஸ்ஸ பாத்துட்டியா? உனக்கு ஓகேவா?
1: ஓகேதான்.
0: அப்புறம் வாங்கினதுக்கு அது சொட்டா இது நொட்டேன்னு சொன்னு வச்சுக்க, எனக்கு பழியா கோவம், அப்புறம் தூக்கி போட்டு நெஞ்சில முடிச்சு.
1: சரிதானே, பின்பக்கம் ரெண்டு மூணு சீட்டு கிழிஞ்சிருக்கு, ரெண்டு கம்பி நெடிஞ்சிருக்கு.
0: யோ, இதெல்லாம் ஒரு சேலாரமாயா? எவ்வளவு டேமேஜ் அவளை கழிச்சுட்டு மிச்சத்துக்கு வேலை பேச
1: வேண்டியதான்.
0: ரொம்ப கேவலமா இருக்கா?
1: என்னடா ரெண்டு பேரும் பேசிருக்கீங்க? பஸ் முதலாளி கிட்ட பஸ் வாங்குறதுக்காக கரையும் பஜிட்டு

0: என்னடா சொல்லி கூட்டி வந்தீங்க? ரெண்டு பெக்கு விட்டா சீனா வரும், நீங்க வாந்தி தான் வருது. இதுக்கா நீ கூட்டி வந்தீங்க?
1: என்ன சார் பேசுறீங்க? வசந்த மாளிகை, வாழ்வே மாயம், இந்த மாதிரி சூப்பர் கடையெல்லாம் இப்படிப்பட்ட கடையில இருந்தா எடுக்கப்பட்டது. என் நேரம் ரூமுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இந்த முகர கட்டையிலே பாத்துட்டு இருந்தீங்கன்னா புதுசா எதுவும் வராது, பழசுதான் வரும். வெளி உலகத்துக்கு வாங்க, புது புது முகங்களா பாருங்க, அப்பதான் நியூ சப்ஜெக்ட் கிடைக்கும்.
0: அப்போ உங்களால எனக்கு 10 பிசாக்கு பிரச்சனை கிடையாது. அப்படிதானா? உங்களெல்லாம் என் கூட வச்சதுக்கு என் புத்திய செருப்பால் அடிக்கும்.
2: அட்ரா அவன நல்லா அட்ரா முதல்ல அவன ஆளைய அவனையும் பாரு, மந்திரம் பேச்சு வேண்டி கிடக்கு. சரி, அந்த ஸ்பேனர் எடு, வெஞ்சி கல்ல வரா, கீழே வரடா, இனி கீழே வரடா. எடுத்துட்டியா? மேல முறுக்கு, இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணு. ராமசாமி ஹெல்ப் பண்றா? அப்படியே டைட் பண்ணு, இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணு. இப்ப ரன் பண்ணு. ஓகே, ஒரு வண்டியை வச்சுக்கிட்டு ஒரு வருஷமா ரிப்பேர் பண்ணுங்கடா. சரி, வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் போன் பண்ணி சொல்லுங்க. ஓகேவா? ஓகே.
0: ஒரு வண்டிய ஒரே நேரத்துல அம்புட்டு போயிலுமா ஓட்டுறாங்க? என்னத்த
1: இங்க உட்காந்துட்டே அங்க நடக்கிற தப்பு எல்லாம் கண்டுபிடிக்கிறான். இவன் பிரில்லியன்ட் சார். நாம இவனை கிண்ணோம்னா பல வெரைட்டிஸ்ல சீன் கிடைக்கும். பேச்சு கொடுங்க, பேச்சு கொடுங்க, பேச்சு கொடுங்க.
0: அப்படி நம்ம சப்ஜெக்ட் இருக்க, அது ஒரு மியூசிக்கல் சப்ஜெக்ட் தான்.
1: ஓஹோ,
0: புரியல. நம்ம கதையில மியூசிக் தான் ஒரு முக்கிய அம்சம்.
2: எக்ஸ்கியூஸ் மீ,
0: என்ன சார்
2: மியூசிக்னா? என்ன
0: இருக்கும்
2: நண்பர்கிட்ட இருக்கும். ஏன், உங்ககிட்ட கூட இசை இருக்கு
0: சார். புரியுற மாதிரி சொல்லுங்க சார்.
2: புரியலையா
0: தம்பி? என்ன சார் கொட்டுறீங்க?
2: கொட்டும் போது ஒரு சத்தம் வந்துச்சா?
0: ஆமா,
2: அது ஒரு இசை. அரையும் போது ஒரு சத்தம் வந்துச்சு இல்ல, இது ஒரு இசை. குத்தும் போது ஒரு சத்தம் வந்துச்சு இல்ல, இதுவும் ஒரு இசை. இப்படி இசை பல பரிமாணங்கள்ல தெரியுது. சரி, பொது அறிவு விஷயத்துக்கு வருவோம், அதுதான் முக்கியமான கட்டம்.
1: சார் பாத்தீங்களா, இசையை பத்தி எவ்வளவு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அடுத்து புது அறிவுக்கு வந்துட்டான் பாருங்க.
3: சார், இவன் சாதாரண ஆள் இல்ல சார்.
1: கண்டினியூ
0: பண்ணுங்க.
2: சரி, இது
0: என்ன?
2: இது விரல்டா. மூணு எப்படி இருக்கும்?
0: மூணு என்னடா குழப்பா?
1: என்ன சார், இது கூட புரியலையா? நிலாவுக்கு இங்கிலீஷ்ல மூணு பேரு, அதான் அவன் கேக்குறான். மேல கைய காட்டுங்க.
0: தெரிஞ்சு போச்சு சார். ராத்திரி நேரத்துல வானத்துல வட்டமா வெள்ளையா இருக்கு, அதான் கேக்குறேன். ஆத்திக்குப்பா.
2: அது இட்லி.
0: இட்லி
2: எப்படி இருக்கும்? மூணு எப்படி இருக்கும் தெரியுமா?
0: எப்படி
4: இப்படி இருக்கேன்?
2: இந்த அமிர்தலிங்க. ஆமா, நீ செடிக்கு தண்ணி எல்லாம் ஊத்த மாட்டியா?
0: எந்த செடிங்க?
2: செடிக்கு தண்ணி ஊத்தலன்னா இலையெல்லாம் கொட்டி போயிருமடா. ஆமா, கலையில ஒட்டட புடுங்கினியா?
0: ஒட்டையா
2: புடுங்கலையா?
0: என்னடா அதான், அது மீசங்க.
2: கம்பளி பூச்சிடா.
0: கம்பளி?
2: உன் கம்பளி பூச்சி எங்க?
0: என் கம்பளி பூச்சியா?
2: உன் கம்பளி பூச்சி எங்க?
0: அது ஓடிடுச்சுங்க.
2: கம்பளி பூச்சிய ஓட விட்டு. ஆமா, பேடா எந்திரச்சா? ஏன்டா எந்திரச்சா? உட்காரா, உட்காரா. 35,000 அடிக்கு மேல ஃளைட்ல பறந்து எந்திரிக்கலாமா?
0: ஃளைட்டா?
2: ஸ்லிப்பான செதறிடுவ. பெல்ட்ட மாட்டா.
0: என்னங்க
2: பெல்ட்ட மாட்டறா?
0: பெல்ட்? ஆ பெல்ட். அம்மா,
2: இந்த பெல்ட்டடா சொன்னேன், இந்த பெல்ட்ட மாட்டறா.
0: மாட்டறக?
2: மாட்டறா?
0: மாட்டு தம்பி,
2: மாட்டு. பெல்ட்ட மாட்டிட்டியா?
0: மாட்டியாச்சுங்க.
2: சேஃப்டியா பிளேன்ல உட்கார தெரியாம ஏறிடானுங்க. ஏதோ நாம இருந்தோம் காப்பாத்தணும்.
0: ஆஹா, ஒரு குருப்பா தாயா அலைறாங்க, அதுவும் ஏகிட்டியே வர்றாங்களே.
5: கொஞ்சங்கிளி போல வந்த அஞ்சல்ல உன்னை கோயிலு கட்டி கும்பிட போறன் நெஞ்சில்லை.

0: உங்களுக்கு அறிவோ அறிவு.
1: அடே, எனக்கு இருக்கிற அறிவுக்கு இந்த ஆளினார் அழகுராஜா அமெரிக்காவில இருக்க வேண்டியவன்டா. ஏதோ என் கஷ்டகாலம் இந்த வரப்பட்டிக்காட்டுல வந்து பழனி அப்ப சைக்கிள் வீலுக்கு பெண்ட் எடுக்கிற வீலா இது, வில்லு மாதிரி இருக்கு.
0: அண்ணே, நீங்க பெரிய ஆளுண்ணே,
1: உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே. இது எல்லாம் நீ போய் சொல்லணும்டா. ஆம்பளைங்க கிட்ட சொல்லணுங்கிறது முக்கியம் இல்ல, நம்ம ஊர் பொம்பளைங்க கிட்ட போய் சொல்லணும். அம்மா, அக்கா, தங்கச்சி, அழகராஜ் என்ன ஒரு கெட்டிக்காரரு, அவரு ஒரு நல்லவரு, இப்படி எல்லாம் போய் சொல்லணும். டேய், நான் ஒரு சிற்பி மாதிரிடா, எப்படி செதுக்கிறேன் பாத்தியா. இந்த ஊர்ல உன்னை யாருமே கிட்ட சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க, என்ன கிட்ட வந்தா நீ கடிச்சு போடுவ. அப்படி இருந்து உன்னை ஏன் நான் சேர்த்து வச்சிருக்கேன், இது எல்லாம் போய் சொல்ல வேண்டுதான்.
0: சொல்லுங்க.
1: ஏண்டா, பல்லு விளக்கலையா?
0: விளக்கிட்டே.
1: அதான் இப்படி நாருது, என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு விளக்கினா இப்படித்தான்டா.

0: ஒரு வண்டி வருது, இதை காட்டி பாடி
1: என்ன
2: செய்ய
1: என்ன
0: உடம்புக்காரன்ல நடு சாமத்துல ஒத்துல தைரியமா நிக்கிறான் பெரிய போலீஸ்காரனா இருப்பான். எல்லாம் ஒரு இதுதான். சரி, சட்டப்படி நேரத்தை காலி பண்ணு. எடு எடு எடுத்துரு.

0: 来，来，
1: 你干啥躲我们了？
0: 那样，
2: 你干啥？
1: 哎，巴达德里利亚，查比布利西亚，那伊拉文尼尼帕蒂亚人个，你尼个格里亚？阿妈伊布勒维萨里格，你亚人？
2: 那文尼，孙达卡人？
1: 亚人孙达卡人？
2: 阿德，伊德瓦拉克勒朋友个泰维亚，塞，阿妈文德瓦尼穆里奇波瓦，哎，西格兰的马勒尔提瓦拉，
1: 马勒呀？阿妈格德克马勒？布里尼萨里提格？那查德里那辛格隆格提格？阿德克拉马马勒布鲁瓦耶？
2: பாடிய பாத்துக்குங்கப்பா.
1: ஆட்பாடியில இருந்து வியாச பாடி வரேன்னு சொன்னீங்களே, உள்ள டெட் பாடி இருக்குன்னு சொல்ல முடியாதா?
3: சொன்ன ஏற மாட்டீங்கல்ல, அவரும் புணத்துக்கு கூட நாங்க எல்லாம் தனியா வரணும்.
1: அப்ப என்ன துணைக்குதான் கூட்டி இருந்தியாரா?
3: ஆமா.
1: அட நாசமா போறீங்களா? அதுக்காக ஒரு புணத்தோட புணமாவோட படுக்க வச்சு கூட்டி வர்றது ஒரு போலீஸ்காரனே?
3: அவன் சேஃப்டி, அவன் பாக்கதான் செய்வான்.

0: எங்களின் ஹிட்டான பாடல்கள் நாள் முழுதும் நட்சத்திரா வானொலியில்.
1: வாழ்க்க ஒரு வெறி பிடிச்ச கழுது மச்சி.
2: ஏண்டா,
1: முன்னாடி போனா கடிக்குது, பின்னாடி போனா உதைக்குது.
3: Don't worry, be happy.
2: தோ வந்துடுப்பா டோலகு.

0: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
1: ஷாம்பெயினை தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
0: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
1: மப்பிள்ள அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேட்கும். ஸ்டார்ட் மியூசிக்.

0: நீ சாதன யுவன தரணி.
1: என்ன இதே மேட்டர் என் ஏரியாவில் செஞ்சிருந்தா முறுக்கு நகைய முறுக்கு மாதிரி நொறுக்கு நொறுக்கு ஓடிச்சிருந்து தெரிஞ்சுக்க.
2: ஏன் இங்கே நொறுக்கு?
1: ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வழுக்க டைம் அவங்களுக்கு லீவா இருக்குன்னு இன்னைக்கு எனக்கு
2: லீவை போடு. போடு லீவு.
1: லீவ் போட முடியாதா? சரியான ஆம்பளை யாரா? ஏரியா கோயா?
2: ஏதோ ஏரியா.
1: ஏரியாக்கு வாயா நீ? ஏரியா
2: ஹலோ, ஏரியா சொல்லு.
1: ஏரியா வெளியம்மா, வாடா நீ, வாடா நீ, வாடா. ஏய்,
2: ஓ ஏரியா எங்க இருக்குன்னு சொல்லு. போடா
1: நீ, ஏன் கண்டு போடா? என்ன சொல்லி விடா?
2: ஏய்,
1: உன்னை கண்ட கண்ட பாக்கல பேரை பாத்துக்கறேன்.
2: ஏய், பேரை சொல்லிட்டு போடா. ஏய் செல்வம், யார் கிட்ட கத்திட்டு இருக்க?
3: அதுவா? அது ஒரு டம்மி பீஸ் பா.
2: சரி வா, போலாம்.
3: ஏ போலாம்
2: செல்வம். தனியா எனக்கு போர் அடிக்க போகுது, நீ வேணா கூட வாயே.
1: நல்லா கால புடிச்சுக்கமா.
3: எனக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வருது, நீ போயிட்டு
1: வாடி. சிரிச்சு தள்ளி விட்டு போறாளே. ஒரு மனுஷன் வெளியே போயிட்டு வீடு திரும்புறக்குள்ள எவ்வளவு சலசலப்பு சச்சரவுகளை சந்திக்க வேண்டியதா இருக்கு. கரெக்டா நம்ம ஏரியாவை கண்டுபிடிச்சு வந்துட்டான் பாண்டி. அதுக்காக இவனுக்கு எல்லாம் மைந்தெல்லாம் வீடு போய் சேர முடியாதா? ஓப்பனிங்ல எவ்வளவு கம்பீரமா இருந்தியோ அதே கம்பீரத்தை யாரோ எவரோ மாதிரி மைண்ட் பண்ணு.
4: யார் ஸ்பீக்கிங்?
2: இதுதான் அவன் ஏரியா?
4: ஆமா,
2: அதான் வந்துட்டேன்ல. பாத்துட்டு நீ பாட்டுக்கு ஒதுக்கி போற.
4: மணி என்ன?
2: நீயே சொல்லு.
1: இவனும் ஈக்குவலா மைண்ட் பண்றானே.
4: மதியம் 3.
2: அதுக்கு
4: 2:59 கண்டதுனா என் ஆளு உன்னை புலந்திருப்பாங்க. ஒரு நிமிஷம் லேட் ஆனால தப்பிச்ச.
2: ஏன் நீ வேணாடி?
4: மத்தியானம் 3 என்னுடைய லஞ்ச் டைம். இந்த நேரத்துல அன்னத்துல கை வைப்பன தவிர யாரு கண்ணத்துல கை வைக்கிற பழக்கம் அடி எனக்கு எப்பயுமே கிடையாது. அதுக்காக இந்த அசட்டு தைரியத்தோட என் தெருவுக்கு வந்துறான்.
2: வந்தா
4: அங்க நான் டயத்தை கீப் பண்ண மாட்டேன். ரொம்ப உக்கிரமா
2: இருப்பேன். சொல்லிட்டு போ.
4: என்னது?
2: நீயே சொல்லு.
4: குழந்தையா? அது கூட தெரியல உனக்கு.
2: சரி, அதுக்கு என்ன போ?
4: குழந்தைக்கு முன்னாடி எல்லாம்
2: நான் ஃபைட்
4: என்னுடைய முரட்டத்தனத்தையும் என்னுடைய போர் குணத்தையும் பார்த்து எதிர்காலத்துல இந்த பிஞ்சுக போற வன்முறையில இறங்கிட கூடாது என்பதற்காக.
2: ஓ, தூய தமிழ்.
1: ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறாடே. நான் என்ன பண்ணுவேன்?
2: ஒன்னு செய்வோமா?
4: என்ன?
2: இந்த குழந்தைகளை அனுப்பிச்சுட்டு நாம ஃபைட் பண்ணுவோம்.
4: நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. உன்னை எல்லாம் இறக்கப்பட்டு விட்டுட்டு இருக்கா?
2: ஒரு
1: மனுஷன் வீடு வந்து சேரக்குள்ள எவ்வளவு
2: இதான வீடு வந்தாச்சு. வேற எங்க வரணும்? வேற எங்கடா வரணும்?
4: வேற வரத்துக்கு இடமே இல்லப்பா. இதாப்பா எட்டு எப்ப ஒரு பேச்சுக்கு அங்க வாங்கி வந்துதான் உடனே சொன்ன இடத்துக்கலாம். அப்ப சரி வந்து பீதிய கிளப்பலாம். என்னப்பா ஜாயோ?
5: என்ன
1: அந்த பொம்பளை
2: என்ன?
1: ஒரு ஆம்பளை கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கேன், அளவச்சு வடிக்க பாக்குறேன்.
2: சும்மா ஒரு டைம் பாஸ்.
1: டைம் பாஸ்?
2: மாமையா, நான் போற இடத்துல நீ வந்து ஏரியா தெரு வீடுன்னு சொல்லிட்டு இருந்த. நானும் அதை ஜாலியா எடுத்துட்டு உங்களுடைய டிராவல் பண்ணா இந்த வீடு
1: எங்க இந்த பொம்பளை இந்த மயாய் ஏ மாமி
5: வாடகை.

0: என்னது?
1: தாலாட்டு.
0: எது? இத தாலாட்டு.
1: எனக்கு இப்படித்தான் தெரியும். இஷ்டம் இருந்தா கேளு, இல்லன்னா நீயே பாடு. என்ன?
0: சரி சரி பாடி தொலை.

0: ஐயோ, இந்த கூட்டம் இங்கெங்க வந்தது? வணக்கம்மா.
1: வணக்கம்.
0: என்ன சொல்லாம கொள்ளாம வந்துட்டீங்க?
1: ஏ, வரக்கூடாதா?
0: ஓ, வரலாமே.
1: பிரியா குடும்பம் நடத்த போற வீடு இல்லையா, அவ டேஸ்டுக்கு மாத்தலாம் தான் ஆளுங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன்.
0: ஓ, நல்லா மாத்துங்க.
1: பெட்ரூம் எங்க?
0: பெட்ரூம் அதான். ஆனா எதை மாத்துறதுனாலும் வீட்டுக்காரர் வர்றதுக்குள்ள மாத்திருங்கம்மா.
2: ஏ, வீட்டுக்காரருக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும்.
0: ஐயோ, நான் சொல்ற வீட்டுக்காரையே புரியாம பேசுறாங்களே, என்ன நடக்க போகுதோ? சேட்டையா சேட்டம்மா, நீங்க எல்லாம் உயிரோடு இருக்கிறீங்களோ இல்லையோ தெரியாது, ஆனா இப்ப நீங்க இங்க இருந்தீங்கன்னா எங்க பொழப்பு நாறி போயிடும்.
1: அந்த மூலையில ஒரு டிரெஸ்ஸிங் டேபிள் வரட்டும்.
0: ஓகே.
1: ஐயோ, என்ன கர்டன்ஸ் இது, மேட்சே இல்லாம இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க.
0: சரி,
1: பிளைனா பிரவுன்ல
0: போடுங்க.
1: ஓகே.
2: ஐயோ, என்ன கட்டில் இது, பயங்கர ஓல்ட் மாடல், இது மாத்தி புது கட்டில் வாங்கணும் மம்மி.
1: ஓகே, இதையும் ரிமூவ் பண்ணிடுங்க.
0: சரி மேடம். யோ சேட்டு, ஒரு ரூமுக்கு ஒரு போட்டோ பார்த்தாதா கண்ட இடத்துல தூங்குறியா? ஏன் அவஸ்து உனக்கு தெரியுதா? ஐயா,
2: என்ன போட்டோ
0: இது? மாப்பிளைக்கு சொந்தக்காரங்க.
2: அப்ப அவரோட மம்மி டாடில இருப்பாங்கல்ல?
0: இல்ல, இது வேற சொந்தம்.
3: என்ன
1: இங்க ஒரே சத்தம், கலாட்டா?
0: கலாட்டெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, சேட்டு மாப்பிளைக்கு சொந்தம், கல்யாணத்துக்கு ஏன் சொல்லி அனுப்பலன்னு கோவிச்சுக்கிறாரு.
1: சேட்டு மாப்பிளைக்கு சொந்தமா?
0: இல்ல, சொந்தம் இல்ல, அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்.
4: போய் சொல்லுது.
0: டேய் குர்க்கா, டேய்
4: சொன்னாச்சு. யாத்மி படா ஃப்ராடு. மேம் சாப் இந்த ஆள் கூட தாடிக்காரன் இன்னொரு ஆளு சேர்ந்து வந்தாங்க. 30,000 ரூபாய் தரோம், 3 மாசம் தான் கைவிச்சு வர, கைவிச்சு போறோம் நாங்க. ஆனா இப்ப பற்ற பகல்ல லாரி வச்சு சேட் வீட்டுல இருக்கிற எல்லா சாமானையும் கொள்ளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சேட்டு இதே மாதிரி உங்க வீட்டுல வந்து கொள்ளை எடுத்தா நீங்க பாத்துட்டு சும்மா இருப்பீங்களா?
0: போடா மா, இவன் பக்கத்து விட்டு குடுக்காமா, இவன் சொல்றது நம்பாதீங்க. சேட்டு இவனு ரெண்டு பேருமே லூசுக்குமா, மாப்பிள்ளை பார்த்தாங்கன்னு வைங்க கப்புன்னு காலில் விழுந்துருவானுங்க.

0: ஏண்டா ஹரியானா லாட்டி அடிச்சிருக்கேன், பணம் வாங்கறதுக்கு ஹரியானாக்கே போகணுமா?
1: நம்ம ஊர் பேங்க்லயே கொடுப்பாங்கண்ணே,
0: அவ்வளவு வசதி பண்ணிட்டாங்க.
1: அவ்வளவு 500 ரூபாய் தரல
2: சிங்காரம், அவசரமா உனக்காம தேடிட்டு வரேன்.
0: எதுக்கு?
2: சேவிங் பண்ணதான்.
0: டேய் சொல்றான்.
1: யோ இனிமே யாரும் சேவிங் பண்ண மாட்டாரு.
2: ஏன் சேவிங் பண்ணா?
0: சேவி பண்ண முடியாதுன்னா என்னடா லொல் பண்ற? போடா
1: போடா, அதான் சொல்றாருல்ல
0: போடாங்கற. லொல் பண்றான் பாரு
1: அண்ணே, இந்த பெட்டி இருக்கனாலதான் போற வரவெல்லாம் சேவ் பண்ண சொல்றான். இது தூக்கி ஆத்துக்குள்ள போடுங்க.
0: போடா, செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லுவாங்க, இது ஆத்துல போட சொல்றீங்க.
1: அண்ணே இனிமே உங்க தைரியம் வேற
0: குடுங்கண்ணே. வேணாண்டா
1: என்ன விஷயம் சொல்லுங்க?
0: அது ஏன் லாட்டரி சீட்ல 15 லட்சம்
3: உழுந்துருச்சு?
0: கடவுள் கண்ணு திறக்கலடி, ஹரியானா லாட்டரி சீட்டு கண்ணு திறந்துருச்சு.
1: என்ன இந்த 15 லட்சத்தை என்ன பண்ண போறீங்க?
0: கேக்குறான் பாரு கேரப்பைய மாதிரி ஒரு கேள்விய. 15 லட்சத்துக்கான செலவு இல்ல, இந்த ஊர் என்ன
1: விளையாண்டு
0: என்ன
1: பண்ண
0: பண்றதா? இந்த குடிச்சவத்து மாதிரி இருக்கிற வீட்டு இடிச்சு தள்ளிட்டு டாடா பிர்லா ரேஞ்சுக்கு ஒரு பங்களா, வீடு பூரா ஏசி, கார் ஏசி, கக்கூஸ் ஏசி, கண்ட இடமெல்லாம் ஏசி, ஏசியோ ஏசி, அதுக்கு மேல டிவி, அதுக்கு மேல ஆண்டனா.
1: சிங்கிள் ரூம்
0: பிச்சுக்கார் நாய் கேக்குது மாதிரி ஒரு கேள்விய. உன் உடம்புக்கு சிங்கிள் ரூம் தாங்கமாடா, டபுள் ரூம் எடுத்துக்கடா.
1: சரிண்ணே, அதுல எனக்கு ஏசியும் உண்டுதானே?
0: ரொம்ப வாசிக்காத, நீ நானும் ஒரே ஏசியில் இருந்தா அப்புறம் ஏன் ரேஞ்ச் என்ன? வேற ரேஞ்ச் என்ன? ஏன் ரேஞ்ச் என்ன? உனக்கா லாட்டரி டிக்கெட் உண்டு? நீங்க லட்சாதிபதி? யாரா லட்சாதிபதி?
1: நீங்கதான்.
0: ஏய் அந்த லாட்டரி டிக்கெட் எடுத்து வா, பேங்க் போன் பண்ண வாங்க.
3: ஐயோ அதை எங்க வச்சேன் ஞாபகம் இல்லைங்க.
0: ஞாபகம் இல்லையா? ஐயோ ஒரு நிமிஷத்துல உடம்பெல்லாம் குப்புனு வேர்க்குதே, என்ன புடிச்சுக்கடா கைத்தாங்களா. நல்லா ஞாபகப்படுத்தி பாரு, 15 லட்சம் பேங்க்ல 500 ரூபாய் தாளா எண்ணிட்டு இருக்காங்க.
3: ஞாபகம் வந்துடுச்சு.
0: எங்க?
3: வீட்டுக்குள்ள
0: எனக்கு வாச்ச பொண்டாடி இப்படி, வாச்ச தம்பி அப்படி, எவனாவது சவரம் பண்ணியாவது பொழைச்சுக்கலாம்னா ஒரு பொண்ண கத்தி வாங்க கூட என்கிட்ட காசு இல்லையே. அடவா! ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ!

ரூபாய்க்கு ரெண்டு கூட தலைவலியா காசு கூட நீ பிச்சுக்க.

0: இது
1: பழம்.
0: நான் உங்ககிட்ட எத்தனை வாங்கிட்டு சொன்னேன்?
1: ரெண்டு.
0: ஒன்னு இருக்கு, இன்னொன்னு எங்க?
1: இன்னொன்னு தாங்க இது.
0: ஏய், நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்?
1: பழம் வாங்கிட்டு சொன்னீங்க.
0: எவ்வளவு கொடுத்த?
1: ₹1.
0: ₹1க்கு எத்தனை பழம்?
1: ரெண்டு பழம்.
0: ஒன்னு இந்த இருக்கு, இன்னொன்னு எங்க?
1: இன்னொன்னு தாங்க இது.
0: ஏய், நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்?
1: பழம் வாங்கி சொன்னீங்க.
0: எத்தனை பழம்?
1: ரெண்டு பழம்.
0: நான் உங்ககிட்ட எவ்வளவு கொடுத்த?
1: ₹1.
0: ₹1க்கு எத்தனை பழம்?
1: ரெண்டு பழம்.
0: ஒண்ணு இந்த இருக்கு, இன்னொன்னு எங்க?
1: இன்னொன்னு தாங்க இது.
0: ஒன்னு இந்த இருக்கு, இன்னொன்னு எங்க?
1: இன்னொன்னு
2: தான்
1: இது.

0: பேராண்டி, இந்த இன்டர்வியூக்காவது நேரத்தோட போ, வெற்றி கிடைக்கும்.
1: அதனாலதான் 9 மணி இன்டர்வியூக்கு 8:30 ரெடி ஆயிட்டேன்
2: பாட்டி. ஹாய் பல்லி.
1: ஹாய் திருமல. நல்ல சங்கம் தாண்டா.
2: எங்க கிளம்பிட்ட?
1: வழக்கம் போல இன்டர்வியூக்கு தான்.
2: டேய், தீவிலும் ராசி புலன் என்ன சொல்றான்னு கேட்டு அதுபடி நடந்துக. அப்பதான் வேலை கிடைக்கும்.
0: திருமல சொல்றது கரெக்ட் தான்.
3: வெளியில் செல்வது தவிர்ப்பது நல்லது. புதிய சந்திப்புகள் பயணங்கள் கூடவே கூடாது.
1: ஐயோ, அதெல்லாம் முடியாது, நான் இன்டர்வியூ போனும்.
3: மீறி பயணம் செஞ்சா யமனோட செக்ரட்டரியா இருக்கிற மண்லாரி, உப்பலாரி, பிரேக் பிடிக்காத தண்ணி லாரி, இவையெல்லாம் வந்து மோதும் யோகம்
0: உண்டாகும். வேணாண்டா, இன்னைக்கு நீ போக வேணாண்டா.
3: 2ல ராகுவும் 8ல கேதுவும் இருக்கிறதால தோல் சம்பந்தமான பொருட்களை ஒதுக்கணும்.
2: லெதர்லாம் போடக்கூடாதாண்டா பாட்டி. நீ ஷூவை கழட்டு, இந்த பெல்ட்
3: கழட்டு. செவ்வாய் நீச்சம், புதன் வக்கிரம், அதனால சிவப்பு, நீலம், இந்த கலர்களை அறவே ஒதுக்கணும்.
2: போட்டு
1: போனா லக்னு பாட்டி தாண்ட உருவி குடுத்துச்சு.
3: போடு போட்ட வஸ்திரத்தால மானக்கேடு ஏற்படலாம்.
1: ஐயோ, டேய், இதை எடுத்தாதான்டா மானக்கேடு.
3: கிழக்கு, மேற்கு, வடக்கு மற்றும் தெற்கு.
1: ஐயோ, இத தவிர வேறு திசைகளே கிடையாது ஐயா.
4: டிவி ஸ்டேஷன் ஃபுல்லா எங்க கண்ட்ரோல் இருக்கு? நகையெல்லாம் கழட்டுறான். ஏய், ஒண்ணு உடம்ப எல்லாம் தெளிவுடா.
5: டிவி ஸ்டேஷனில் கொள்ளையர்கள் புகுந்ததால் சற்று நேரத்துக்கு ஒளிபரப்பு ரத்து செய்யப்படுகிறது.
1: ஆஹா, எனக்கு சனி 2ல உட்கார்ந்திருக்குன்னு சொன்னீங்களே, ஆனா உங்களுக்கு சனி டபுள் கார்ட் போட்டு பக்கத்திலேயே படுத்திருந்திருக்கான ஐயா. நீங்க சொன்னதை கேட்டு நான் இப்படி ஆயிட்டனே, அநியாயமா இன்டர்வியூ மிஸ் பண்ணிட்டேனே பாட்டி.
0: ஆமையா,
1: திருமல எங்கப்பா மலை ஏற?
2: ஏண்டா இவ்ளோ பச்சிக்கிறிய? இந்த சயின்ஸ் உலகத்துல கம்ப்யூட்டர் காலத்துல இந்த ஜோஷி எல்லாம் நம்பினி இருப்பேன். அவன் தான் சொல்றானே, உனக்கு அறிவில? எப்பந்தான் நீ எல்லாம் திருந்த போறியோ?
0: டிவில கூட வா, கொள்ளை அடிப்பாங்க.
1: எங்க காசு இருக்குதோ அங்கதான் அடிப்பாங்க.

காவல் காக்கும் நாய்களும் தங்கள் குணத்தாலே. இறை கிடைத்தாலும் இல்லை என்றாலும் உறவை வளர்க்கும் காக்கைகளே. இறை கிடைத்தாலும் இல்லை என்றாலும் உறவை வளர்க்கும் காக்கைகளே. இனத்தை இனமே பகைப்பதெல்லாம்

கண்டால் வண்ண மயில்கள் ஆடாது. வாழை போலே தோகை விரிய வளர்பிறை ஆயிரம் தோன்றாது. அழகும் கலையும் வாழும் நாடு ஆண்டவன் வீடாய் திகழாது. அழகும் கலையும் வாழும் நாடு ஆண்டவன் வீடாய் திகழாதோ. அவைகளை எல்லாம் அழிக்க நினைத்தால்

நீ கடவுளை பார்த்தது கிடையாது, அவன் கருப்பா சிகப்பா தெரியாது. நீ கடவுள்

0: யோ, உள்ள போய் சைக்கிள் கடைக்காரர் கூப்பிடு. ஏன் எங்களை பார்த்தா சைக்கிள் கடைக்காரா தெரியலையா?
1: புல் பேண்ட் போட்டிருக்கிற.
0: என்னது இது, புல் பேண்டா? இது ஆஃப் பேண்டா?
1: ஓஹோ, உங்க ஊர்ல இதான் ஆஃப் பேண்டா?
0: உங்க ஊர்ல இதான் புல் பேண்டா?
1: சரி, வந்து பேசிக்கலாம். சைக்கிள் கொடு.
0: யாரா நீ?
1: என்னது, என்ன தெரியலையா? இதே ஊர் தான்யா, 7 வருஷமா இங்கதான் இருக்கேன்.
0: என்ன கதை விடுறியா? இந்த ஆலினார் அழகுராஜாவுக்கு தெரியாம 7 வருஷமா இந்த ஊர்ல இருந்த சந்திரனா இருந்த.
1: சரி, பக்கத்து ஊர்னு வச்சுக்க. சைக்கிள் குடியா?
0: கொடுக்க மாட்டேன்.
1: ஏன்,
0: உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா போய் கூட்டிட்டு வா, சைக்கிள் கொடுக்குறேன்.
1: நீ சைக்கிளை கூட, நான் போய் கூட்டியாறேன்.
0: என்ன என்ன இழிச்சவாய நினைச்சுக்கிட்டியா? என்னுடைய அறிவுக்கு நான் அமெரிக்காவில் இருக்க வேண்டியவன்டா? ஏதோ இந்த பட்டிக்காட்டுல வந்து மாட்டிட்டேன். போடா.
1: ஏயா, நான் இந்திய நாட்டை சேர்ந்த ஒரு பிரஜை, எனக்கு சைக்கிள் இல்லையா?
0: உன் பேர் என்னப்பா?
1: காரமட ரங்கநாதன்.
0: ரங்கநாதன் பேருக்கு எல்லாம் சைக்கிள் தர்றது இல்ல. போடா.
1: தரமாட்டேன்.
0: எட்டி ஒதுக்கிறதுக்குள்ள ஓடி போயிரு. ஏன்டா கோமிட்டு தெரிய ஒத்த கால நோண்டிட்டு
2: வர்றேன்.
0: வயிற்று வலிக்கு ஏன் கால் நோண்ற?
2: ஏதாவது மருந்து இருந்தா சொல்லுங்கண்ணே.
0: வயிற்று வலிக்கு மருந்தா? 2 இட்லி கெட்டு சட்னி வச்சு சாப்பிடு, வலி நின்று போயிடும். ஏண்டா, நான் என்ன டாக்டர் ஆலினார் அழகராஜா MBBS போனா மாட்டிருக்கிறேன்? இது சைக்கிள் கடடா. இங்க வந்து வயிற்று வலிக்கு மருந்து கேக்குறிய, மண்டையில ஏதாவது இருக்கா? ஏய், அடுத்த ஜென்மத்திலேயாவது மனசுல போறங்கடா. போடா.
2: வா.

0: என்னடா
1: போதுனா டீ சாப்பிட்டு வந்து மிச்சத்தை பாத்துக்கலாம்.
0: இது முச்சுதான் ஒரு வேலை.
1: பொதுவா இப்பெல்லாம் வேலை பார்க்க மாட்டியா? இன்னைக்கு நான் தீயா இருக்கிற
0: தலைவருக்கு பண்றோம். தீயா இருக்கணும்ல.
1: அதெல்லாம் கரெக்ட் தானா? ஆனா வைபே இல்லாம எப்படினா?
0: வைப் தானே
1: ரைட்டு.

0: எங்கிட்ட இல்லப்போ.
1: என்கிட்ட பணம் எவ்வளவு ஆச்சு
0: எனக்கு தெரியாது. நீ சொல்லு.
1: 8 மாசம் ஆச்சு.
0: ஏய் வெங்காயம், நீ மட்டும் எங்கிட்ட வாங்கின பணத்தை 6 மாசம் கழிச்சு எனக்கு கொடுத்த.
2: டேய் டேய் டேய்
1: டேய் டேய், 8 மாசம் ஆனாலும் கொடுக்க மாட்டேன்டா.
0: வர முடியாது.
2: டேய் டேய் டேய் டேய் டேய் டேய், என்ன இங்க கூட்டம்?
0: ஏய் ரெண்டு பேர் பேசிக்கிறது உனக்கு கூட்டமா தெரியுதா? வேலைய பாறியா.
2: டேய் டேய் டேய் டேய் இல்லடா, என்ன உங்களுக்குள்ள பிரச்சனை?
1: டேய் எந்த பிரச்சனையா இருந்தே உன் வேலைய பாத்துட்டு போயா.
2: டேய் டேய் டேய் டேய்
1: சின்ன
2: பகவதிரா. பெரிய பகவதியோட
0: சிசியவதியே
2: தெரியாதா? ஆமா, இது எந்த ஊரு?
1: தலைவெட்டியாம்பட்டி.
0: ஏண்டா தலைவெட்டியாம்பட்டிக்கே வந்து எங்க கிட்டே தகராறு பண்ணிட்டு தலையோட திரும்பி போயிடுவியா? டேய், நாங்க யார் தெரியுமா? அவன் தங்கச்சியை நான் கட்டிருக்கேன், என் தங்கச்சி அவன் கட்டிருக்கா. நாங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்குவோம், புடிச்சுக்குவோம், என்ன வேணா பண்ணுவோம். அதக்காக நீ யாரா?
2: மச்சனையும் தெரியாது எனக்கு.
0: பிஞ்சுடுமா.
3: அண்ணே அண்ணே, என்ன போகும்போது நல்லா தான் இருந்தீங்க?
2: ஒண்ணு இல்லடா, ஒரு சின்ன பாயிட்டா.
3: ஒரு ஒருத்தர் வந்து அண்ணன் ஒரச்சிட்டான் திரும்ப திரும்ப திரும்பல முடிய மூக்கல ரத்தம் வெளியூர்
2: கேள்வி.

0: அங்கிள் கூப்பிட்டீங்களா?
1: இது என்னன்னு தெரியுதா?
0: ஏதாவது புத்தகத்துக்கு கதை எழுதிருக்கீங்களா அங்கிள்?
1: இது நான் எழுதிய கதை இல்ல, உங்க அப்பா உன்னை பத்தி எழுதின கதை.
0: மணி மணி எழுதின கதையா? என்ன பத்தி என்ன எழுதிருக்காரு அங்கிள்?
1: எஸ்டிடி போட்டு உன் கதையை சொன்னா அவன் பைனான்சியல் பொசிஷன் வீக் ஆயிடும்னு இவ்வளவு பெரிய லெட்டர் எழுதி அனுப்பிச்சிருக்கான்.
0: மணி எப்பவுமே இப்படிதான் அங்கிள், ஏதாவது காமெடி பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்க இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க அங்கிள்.
1: சரி, என்ன மாதிரி வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுற?
0: ஒரு ஐஏஎஸ், ஒரு ஐபிஎஸ் லெவல்ல. இல்லைனாலும் ஏதோ நம்ம குவாலிஃபிகேஷனுக்கு ஏத்த மாதிரி சின்னதா ஒரு வேலை கிடைச்சா போதும் அங்கிள்.
1: உனக்கு வேலை வாங்கி கொடுத்தா என் கடமை முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன். ஆனா இந்த லெட்டர் படிச்சா தான் தெரியுது உனக்கு வேலையை விட டிசிப்ளின் ரொம்ப அவசியம்னு.
0: இல்ல அங்கிள். ஆமா அங்கிள், கொஞ்சம் கொஞ்சம் தேவைப்படுது.
1: உங்க ஊர்ல உள்ள இங்க வச்சுக்காத, நான் உங்க அப்பா மாதிரி நல்லவன் இல்ல.
0: ஓ தெரியுமே. இல்ல அங்கிள், நீங்க அவரை விட நல்லவர்னு.
1: வாய் கொஞ்சம் ஓவரா இருக்கு, கண்ட்ரோல் பண்ணிக்க. என்ன பேச்சே காணோம்?
0: கண்ட்ரோலா இருக்கு அங்கிள்.

dinakinadu, ta

0: என்ன பண்ண அவனே கேளுங்க.
1: என்ன பண்ண தைரியமா சொல்லு. நான் இருக்கேன்ல.
2: நல்லதுக்கே காலமுள்ள திருநாவு. நேற்று ராத்திரி சிவராத்திரின்னு சொல்லி அக்கிரகாரத்துல எல்லாரும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு போயிட்டாங்க. அந்த நேரம் பார்த்து பாவம் பக்கத்து ஆத்து பட்டு மாமிக்கு ஒரே ஜுரம் லேசா இருக்குமோ தொட்டு பார்த்தா உடம்பு நெருப்பா கொதிச்சுச்சு. நேக்கு என்ன பண்றதுனே புரியல. உடனே அக்கம் பக்கம் விசாரிச்சேன். அவங்க சொன்னாங்க நெத்தியில பத்து போட்டா சரியா போயிருந்தா அம்பின்னாங்க. அதைத்தான் நான் செஞ்சேன். அது தப்பா? இதுக்கு அக்கிரகாரமே சேர்ந்து அடிக்கிறதுக்கு வர்றானுங்க திருநா.
1: சரியாதான செஞ்சிருக்கான். பத்து போட்டா தப்பா?
0: கிழிச்சான். அந்த லட்சணத்தை நீங்களே பாருங்க. வாங்க மாமி.
2: எப்படி கணக்கில் வேணா நான் வீக்கு, ஆனா பத்து கேட்டா போட்டுக்கல.
0: ஹைவேஸ் ரோட்ல புளிய மரத்துக்கு நம்பர் போட்ட மாதிரி போட்டுருக்கான் பாருங்க.
2: நான் போட்ட பத்துல ஜுரம் போயிடுச்சா இல்லையா?
3: ஜுரம் போயிடுச்சுடா. நீ போட்ட பத்து தான் போக மாட்டேங்கிறது.
2: பிளேடு வச்சு சுரண்ட வேண்டியதானே.
3: பிளேடும் போட்டு பார்த்தாச்சு, அழியவே மாட்டேங்கிறது. பட்டு மாமி பட்டு மாமின்னு கூப்பிடறதுக்கு பதிலா எல்லாரும் பத்து மாமின்னு கூப்பிடுறா. வெளியில தலை காட்ட முடியல. அவமானமா இருக்கு. எந்த மூஞ்ச வச்சுன்னு வெளியில போறது.
2: ரொம்ப ஓவரா பேசுறல. தூமச்சா பேசுறா. நீ மணி ஓதிங்க, நான் பாத்துக்கிறேன். என்ன நினைச்சிட்டு இருக்க?
4: உங்ககிட்ட எல்லாம் பேசி தீக்க முடியாது. தீத்துட்டு தான் பேசுறேன். போடுறேன்.

0: அவனாடி அடங்குவதும் மண்ணுக்குள்ளே.
1: அத்தான் உங்கள் மீது கொடும் பழி வந்திருக்கிறதே அத்தான். என் மீது உண்மையாக அன்பிருந்தால் அஞ்சாமல் உண்மையை சொல்லுங்கள், யாருக்கும் அஞ்சாமல் சொல்லுங்கள் அத்தான்.
0: அன்பை கெடுத்து நல்ல ஆசையை கொன்றவன் அங்கே நடப்பான்.

0: முடியாதபடி அவ்வளவு பெரிய தவறு என்ன செய்து விட்டீர்கள்?
1: தவறுக்கும் தவறான தவறை புரிந்து விட்டு தனிப்பட்டு போனவன் ஞான பெண்ணே.

கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி, மானே வளர்த்தவனே வெறுத்து விட்டாண்டி, கண்ணை கொடுத்த

நீதி நிலை பெற என் நெற்றியில் குங்குமம் திகழ உண்மையை கூறுங்கள். உங்கள் மனைவி கேட்கிறார், என் மஞ்சளும் குங்குமமும் கேட்கிறதா?

0: மானரோஷம் இருக்கிறவன் அந்த வாசப்படி மிதிக்காது. சொந்த பந்த எதுவுமே வேண்டாம் சொல்லி சொத்தை பிரிச்சுக்கிட்டு பொண்டாட்டி முந்தானைய பிரிச்சுட்டு ஓடணும் தானே நீயி? இன்னைக்கு எந்த மூஞ்சி வச்சுட்டு வந்து நிக்கிற? அப்படியே போய் உள்ள வராத. ஆமா
1: அம்மா, நீ முதல்ல அவர் உள்ள கூப்பிடு. உனக்கு அவருக்கு 1008 பிரச்சனை இருக்கலாம். அதுக்காக வீட்டுக்கு வந்தவரை வெளியே வச்சு பேசுறதா? கூப்பிடுமா?
0: இவன நான் கூப்பிட மாட்டேன். இவன் அப்படியே போச்சுடு.
2: ஏப்பா போயப்பா, அப்புறம் பம்புறேன்.
3: நான் ஏயா வெளியில போனோம்?
2: சரி வாய உள்ள
3: வரையன். இந்த பாரு, எனக்கு மானம் மரியாதை சூடு சுரணம் எதுவுமே கிடையாது. என்ன வேணாலும் நீ என்னை திட்டிக்க, வேற யாராவது என்னை திட்டாங்க, கூட பிறந்தாக்கா நீ தானே திட்டுறேன். நீ எவ்வளவு திட்டினாலும் பாசத்தோட உன்னை பாக்குறதுக்கு நான் தான் வந்திருக்கேன். இத்தனை வருஷத்துல இருந்து நான் எப்படி இருக்குன்னு ஒரு 8வது நீ வந்து பாத்துருப்பியா? நான் ஒரு பெரிய இடத்துல வீட்டோட மாப்பிள்ளைய போனது என்னமோ வாஸ்தவம் தான். நான் என்னமோ அங்க ராசா மாதிரி உட்கார்ந்து சாப்பிட்டு மாதிரியும் உங்களெல்லாம் கூப்பிட்டு விருந்து வச்சு மரியாதை செய்யலைங்கிற மாதிரி பேசிட்டுக்கிறேன். நானும் அங்க ரோசம் கட்டு போய் மானங்கட்டு சாப்பாடு சாப்பிட்டுருக்கேன். எங்க மாமனார் உயிரோட இருந்த வரைக்கும் சரிக்கு சரியா என்னை அவர் ஒரு மனுஷன் நடத்தினாரு. அந்த மனுஷன் மண்டை போட்டதுக்கு அப்புறம் என்னை நான் இவட கேவலமா நடத்துறாங்க. மாப்பிள்ள ரெண்டு அல்சேஷன் நாய் வளர்த்துறாங்க மாப்பிள்ள, அது கூட டின்ல பிஸ்கட் வாங்கி போடுறாங்க. எனக்கு வெறும் சோறுதான் மாப்பிள்ள.
4: குழம்பு ஊத்துறது இல்லையா?
3: இல்லையப்பா, சில நேரத்துல கஞ்சியோட கட் பண்ணிடுறாங்க.
4: கேவல பிச்சைக்கார ரேஞ்சுக்கு இறங்கி பேசுறாரு. அவருக்கு வாய்க்கு ருசி ஒருவேளை சோறு போடுக்கா சார். சாப்பிடலாம் வாங்க சார்.
0: முள்ளி முள்ளி சாப்பிடாதரா, கை நிறைய அள்ளி சாப்பிடு.
4: தம்பி மேல பாசத்தை பாரு அக்கா. பாவம் அவருக்கு வைக்கா, கறி சோறு பார்த்து பல வருஷம் இருக்கும் போல இருக்கு, நாக்கு சேர்த்து போய் வந்திருக்காரு
5: சார். இந்தாங்க சார், இதை சாப்பிடுங்க சார். இந்தாங்க சார், இதை நல்லா கடிங்க சார். சார் இந்த பாருங்க, இது கரண்டி எலும்பு நினைச்சு கடிச்சாருங்க, பல்லு போயிரும்.
6: மாப்பிள்ளு உட்காந்து இருக்குல்ல, அது என்னது?
7: கோழி.
6: இது இல்லையப்பா, சேவ கரண்ட கோடு போட்டு சட்டை போட்டுருதுல அது.
7: கொஞ்ச
5: நேரத்துக்கு முன்னால உள்ள வர்றதுக்கு பம்பு பம்புன்னு பம்புன உனக்கு இல போட சொன்னது நானு, இப்ப எனக்கே உல வைக்கிறியா? அதாயா உன்னை வீடு வீட்டுக்கு விரட்டி விரட்டி அடிக்கிறாங்க.